0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான்.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर ஜஸ்ஸா
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் அளிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் மிகவும் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. பல அழகு சாதன பொருட்களை அதற்காகவன்றே நாம் பயன்படுத்தவும் துவங்குகிறோம். பெண்களுக்குத்தான் அந்த எண்ணம் அதிகம் உண்டு என்கிற வகையிலே உலக அழகி போட்டிகள் வரை பெண்களினுடைய அழகை முன்னிறுத்தி வியாபார நோக்கத்தை பின்னணியாக கொண்டு பல முயற்சிகள் உலகமெங்கும் நிகழ்த்தப்படுகின்றன. அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சந்தையாகவும் இருக்கிறது. சமீப காலங்களிலே ஆண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சந்தைக்கு வந்துவிட்டன. ஆடையாக, அலங்காரமாக, எப்படியாவது நம்முடைய அழகை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களுக்கு நாட்டம் உண்டு. அதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஏன் நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இப்படி இருந்தால்தான் அழகு என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது இல்லையா? அதற்கு ஒப்ப நம்முடைய புறத்தோற்றம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஏதேனும் ஒரு விதத்திலே முகத்தை பளபளப்பாக்கிக் கொண்டால், இளமையாக்கிக் கொண்டால், அந்த அழகு என்று சொல்லப்படுகிற இலக்கணத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய முகத்தோற்றத்தை நாம் திருத்திக் கொண்டால், மாற்றிக் கொண்டால், உலகம் போற்றுகிற அந்த அழகு என்பது நமக்கு வந்துவிடாதா என்கிற ஒரு எண்ணம் தான். உண்மையில் அப்படி புறத்தோற்றத்தால் மட்டும்தான் நமக்கு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அழகு வசப்படுமா என்று கேட்டால், நாம் நம்முடைய அகத்தை சீரமைத்துக் கொள்வதாலும் கூட நாம் அழகு பெற முடியும். அகத்தை சீரமைத்துக் கொள்வது என்றால் நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய அணுகுமுறைகள், இவையெல்லாம் கூட சிறப்பானதாக நம்மிடமிருந்து வெளிப்படும் பொழுது கண்டிப்பாக அது மற்றவர்கள் மனதை கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு அழகை நமக்கு கொடுக்கும். அழகு என்பது புறத்தோற்றம் சார்ந்தது மட்டுமல்ல, பொதுவாக நம்மை நோக்கி மற்றவர்களை ஈர்க்கக்கூடியது, நம்மிடமிருந்து மற்றவர்களை வசீகரிக்கக்கூடியது எதுவோ அது அழகு. சில நேரங்களிலே உங்கள் புறத்தோற்றம் மிக பொலிவோடு இருக்கலாம், ஆனால் நீங்கள் மற்றவர்களிடத்திலே கோபப்படுகிறீர்கள், அவர்களை தாக்குகிறீர்கள், அவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் சாதகமானவராக இல்லை என்றால், நீங்கள் அத்தனை அழகானவராக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை விரும்ப மாட்டார்கள். அவன் கோபக்காரன், அவன் ஆத்திரக்காரன், அவனால் நமக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது எனும்போது எப்படி மனமானது அவர்களை நோக்கி ஈர்க்கப்படும் இல்லையா? ஆகவே புறத்தோற்றம் என்பது நமக்கான அறிமுக அழகைத்தான் கொடுக்கும். அகத்தோற்றம் தான் காலாகாலத்திற்கும் மற்றவர்களை மனதளவிலே வசீகரிக்கக்கூடிய ஒரு பேரழகை கொண்டு வந்து சேர்க்கும். ஆங்கிலத்திலே கைண்ட்னஸ் என்று சொல்வார்கள், கருணை. எல்லா விதங்களிலும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது, அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும் எனும்போது அந்த உதவியை செய்வது, நம்முடைய அறிவை பகிர்ந்து கொள்வது, செல்வத்தை பகிர்ந்து கொள்வது, நம்முடைய உடல் ஆற்றலை, இயக்கத்தை செயலாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களினுடைய மேன்மைக்கு நாம் உதவுவது, தோழமையோடு அவர்களை அரவணைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நம்மிடம் இருந்து கருணை எனும் உணர்வின் மூலமாக நாம் மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்தும் போது அது எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒரு அழகை நமக்கு கொடுக்கும். பொதுவாக புறத்தோற்றம் வயதானால் அழகு குறைந்துவிடும், ஆனால் உங்கள் குணத்தால் நீங்கள் பெறுகின்ற அழகு என்பது எப்போதும் எல்லார் மனதிலும் நிலைத்திருக்கும், எல்லா தரப்பினரையும் உங்களை நோக்கி ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பேரழகை நாம் நம்முடைய குணாதிசயங்களின் வாயிலாக, அணுகுமுறைகளின் வாயிலாக பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
3: there is no place like home, there's no home like that.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. சமீபத்திலே ஒரு அர்த்தம் புதிந்த வாசகம் ஒன்றை வாசித்தேன். முட்டாள்களோடு விவாதம் செய்வது என்பது புறாக்களோடு சதுரங்கம் விளையாடுவதற்கு சமம் என்று அந்த வாசகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு நன்றாக சதுரங்கம் விளையாட தெரியும், உங்களுக்கு எதிராக ஒரு புறா ஒன்றை அமர்த்தி கொண்டு நீங்கள் சதுரங்கம் விளையாட வேண்டும் என்று யோசித்து நீங்கள் அந்த விளையாட்டின் விதிமுறைப்படி காய்களை நகர்த்த தொடங்கினீர்கள் என்றால் புறா என்ன செய்யும்? மனம் போன போக்கிலே அந்த பலகையிலே நடக்க துவங்கும். அது காலில் பட்ட காய்களை எல்லாம் சிதறடிக்கும். அதற்கு என்ன விதிமுறை தெரியுமா? அல்லது நேர்த்தியாகத்தான் அந்த காய்களை நகர்த்த தெரியுமா? அதுபோலத்தான் முட்டாள்கள். நாம் சீராக சிந்தித்து, சிறப்பாக யோசித்து, நல்லவை தீயவை இவற்றையெல்லாம் அனுசரித்து சில விஷயங்களை பற்றி தர்க்கரீதியாக பேசுவோம். ஆனால் எதிரிலே இருக்கக்கூடியவர் அறிவற்றவராக இருந்தால், பொறுப்பற்றவராக இருந்தால், மனித தன்மையற்றவராக இருந்தால், நம்மை போலவே நிச்சயம் அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைக்க மாட்டார். அவர் மனம் போன போக்கிலே பேசுவார், வந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து வீசுவார். இந்த இடத்திலே நாம் செய்ய தகுந்த விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாவது போராடி அந்த முட்டாளுக்கு அவர் முட்டாள் என்பதை உணர்த்தி, அவர் சொல்லுகின்ற வாதங்கள் தவறு என்பதை புரிய வைத்து, அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது அல்ல, அது சாத்தியமே இல்லாத விஷயம். புறாவை நீங்கள் என்ன போராடினாலும் சதுரங்கத்தை நேர்த்தியாக விளையாட வைக்க முடியாது. ஆகவே நாம் அந்த விவாதத்திலிருந்து விலகிக் கொள்வதுதான் நம்முடைய அறிவுக்கு அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் யாரோடு போரிடுகிறோம், யாரோடு விவாதம் செய்கிறோம் என்பதை கவனமாக நாம் பார்த்து செய்ய வேண்டும். அந்த காலத்து போர் முறைகளிலே சரிக்கு சமமானவரோடு மட்டுமே வீரர்கள் போர் செய்ய வேண்டும் என்ற விதியே இருந்தது. காலாட்படை வீரன் காலாட்படை வீரனோடு, குதிரை வீரன் குதிரை வீரனோடு, தேர் வீரன் தேர் வீரனோடு, யானை வீரன் யானை வீரனோடு, கத்தி வைத்திருப்பவன் கத்தி வைத்திருப்பவனோடு, அப்படித்தானே போர் செய்ய வேண்டும். அதுபோல மூடத்தனம் கொண்டவர்களோடு நாம் எந்த விதத்திலும் விவாதம் செய்வது என்பது நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதற்கு சமம். அதுபோன்ற நேரங்களிலே நம்முடைய அறிவை மேதமையை நிலைநாட்டுவதற்காக போராடுவதை விட்டுவிட்டு அந்த விவாதங்களிலிருந்து விலகிக் கொள்வதுதான் நமக்கு நன்மை சேர்க்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே அதுபோல கடந்து வந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஆம், உண்மைதான் என்று தோன்றும். ஆகவே இனி அப்படிப்பட்ட ஒரு செயலிலே எக்காரணத்தை கொண்டும் ஈடுபடுத்திக் கொண்டு நம்மை நாமே பாதிக்க செய்து கொள்ளக்கூடாது. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 2 தேதியான இதே நாளில் கடந்த காலங்களில் பல சிறப்பான துவக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதில் ஒன்றுதான் 1752 ஆண்டு பிரிட்டன் சாம்ராஜ்யம் அதற்கு முன்பு வரை தான் பயன்படுத்தி கொண்டிருந்த நாட்காட்டி முறையை மாற்றிக்கொண்டு இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கிரிகோரியன் நாட்காட்டி முறைக்கு மாறியது. நீண்ட நெடுங்காலம் உலகம் முழுவதிலுமே ஜூலியன் நாட்காட்டி தான் பழக்கத்தில் இருந்தது. அதிலே சில திருத்தங்களை செய்து கிறிஸ்தவ மதபோதகரான போப் கிரிகோரி அவர்கள் ஒரு நாட்காட்டி முறையை அறிமுகப்படுத்தினார். அதை ஏற்றுக்கொள்வதிலே உலக நாடுகளிடத்திலே ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது. பிறகு ஒவ்வொரு நாடாக அதை பின்பற்ற தொடங்கியது. அதிலே முக்கியமான ஒரு துவக்கம் என்று சொன்னால் இன்றைய தினம் உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த பிரிட்டன் சாம்ராஜ்யம் இந்த நாட்காட்டி முறையை ஏற்றுக்கொண்டதுதான். அதற்கு பிறகுதான் உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகள் இந்த நாட்காட்டி முறையை பின்பற்றுகின்ற நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருந்த நாட்காட்டி முறையிலிருந்து புதியதாக ஒரு நாட்காட்டி முறையை பின்பற்றும் போது ஏற்பட்ட பிரச்சனை என்னவென்றால், செப்டம்பர் 2 தேதிக்கு அடுத்த நாளாக செப்டம்பர் 14 தேதி வரவேண்டியதாக ஆகிவிட்டது. ஆகவே செப்டம்பர் 2 தேதி முடிந்த அடுத்த நாள் செப்டம்பர் 14 தேதி வருகின்றதாக ஆகிவிட்டது. அதன் வகையிலே நடுவிலே ஒரு 11 தினங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டி இருந்தது. இதனால் ஆரம்பத்திலே மக்களிடத்திலே ஒரு பெரும் குழப்பம் நிலவியது, பெரும் சச்சரவுகள் தோன்றின. அவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த நாட்காட்டி முறை தற்பொழுது பழக்கத்திற்கு வந்திருக்கிறது. அந்த வகையிலே இப்போது நாம் மிக இயல்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாட்காட்டி முறை உலகம் முழுவதும் பெரிதும் பரவ துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1867 ஆண்டு நெதர்லாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஹார்லம் என்கின்ற ஒரு இடத்திலே பெண்கள் மட்டுமே படிப்பதற்கான ஒரு பள்ளி முதன் முதலாக இன்றைய தினத்திலே தான் துவங்கப்பட்டது. அதே போல அ ட்ரிப் டு த மூன் என்கின்ற பெயரிலே ஒரு அறிவியல் புனைவு திரைப்படம் இன்றைய தினத்தில் தான் முதன் முதலாக வெளியிடப்பட்டது. அது மௌன திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்த காலகட்டம். ஜூல்ஸ் வெர்ன் அவர்களினுடைய ஃப்ரம் த எர்த் டு த மூன் என்கின்ற ஒரு படைப்பை அடிப்படையாக வைத்து பிரெஞ்சு தேசத்திலே பிரெஞ்சு மொழியிலே HG வெல்ஸ் என்கின்ற ஒருவர் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். பூமியில் இருக்கக்கூடிய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருவியை தயாரித்து அதன் மூலமாக நிலவுக்கு பயணிப்பதை போன்ற ஒரு காட்சி அமைப்பை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த திரைப்படம். இப்படி அறிவியல் பூர்வமாக ஒரு புனைவு கதையை உருவாக்கி அதை காட்சிப்படுத்தி வெளியிடப்பட்ட முதல் திரைப்படம் என்கிற பெருமையை இந்த படம் பெறுகிறது. அது முதன் முதலாக வெளியிடப்பட்ட தினமாக இந்த தினம் அமைகிறது. இப்படி பல சிறப்பான துவக்கங்கள், பயனுள்ள துவக்கங்கள் நிகழ்ந்த தினமாக இந்த தினம் வரலாற்றினுடைய கடந்த காலத்திலே அமைந்திருக்கிறது. நிகழ்காலத்திலும் கூட நம் வாழ்க்கையிலே பல நன்மைகளை தருகின்ற தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக

0: செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு பழமையான ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று, வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்கின்ற எல்லா பூட்டுகளையும் திறப்பதற்கு ஒரு சாவி உண்டு, அந்த சாவிக்கு பெயர் ஒழுக்கம் என்கிறது அந்த ஆப்பிரிக்க பொன்மொழி. இன்றைக்கெல்லாம் பூட்டு தயாரிக்கக்கூடியவர்கள் இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பூட்டுகளுக்கும் ஒரே சாவி, ஒவ்வொரு பூட்டிற்கும் ஒவ்வொரு சாவி என்று வைத்துக் கொண்டு எதை எதிலே போட்டு திறப்பது என்பதற்கு நீண்ட நாட்கள் நாம் பழக வேண்டியிருக்கும். தொழிற்சாலைகளிலே, பல கட்டிடங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தொகுப்புகளிலே, இதுபோல ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு சாவியை வைத்துக் கொண்டு அவற்றையெல்லாம் ஒரு கொத்தாக ஒன்று சேர்த்து அதை கையாளுவதற்கே நாம் சிரமப்படுவோம். இன்றைக்கு அந்த முறைகளிலிருந்து மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே சாவி, எல்லா பூட்டுகளையும் அதை கொண்டு நம்மால் திறக்கும்படியாக அந்த பூட்டுகளை தயார் செய்வது. அப்படி ஒரு சாவி நம் வாழ்க்கையினுடைய எல்லா நெருக்கடியான நிலைகளையும் நாம் கடந்து வருவதற்கு உதவும். பூட்டு என்பது பூட்டி வைப்பது, அப்படி வாழ்க்கையிலே நம்மை தேங்க வைக்கின்ற, தடுக்கின்ற, நகர முடியாமல் நிறுத்துகின்ற சில இடர்பாடுகள் எதிர்ப்படும். அந்த பூட்டுக்களை திறப்பதற்கு உங்களிடத்திலே ஒழுக்கம் என்கிற ஒரு சாவி இருந்தால் போதும், வாழ்க்கை முழுக்க எதிர்ப்படுகின்ற எல்லா பூட்டுகளையும் உங்களாலே திறக்க முடியும். அதாவது எல்லா பிரச்சனைகளையும் உங்களாலே வெல்ல முடியும். அதற்கு உங்களிடத்தில் அடிப்படை தேவையாக இருக்க வேண்டியது நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கம் என்பது குணம் சார்ந்ததாகவும், உங்களுடைய செயல்பாடுகள் சார்ந்ததாகவும், எல்லா விதங்களிலும் சரி எதுவோ அதை மட்டுமே செய்யும்படியான ஒரு மனநிலை செயல்முறை, அதுதான் நல்லொழுக்கத்தை பேணுதல். அப்படி உங்களை நீங்கள் மிகச்சிறப்பானவராக, மிகச் சரியானவராக எல்லா நேரங்களிலும் பராமரித்து வருவீர்களேயானால், வருகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து உங்களை நீங்கள் முன்னகர்த்தி செல்வதற்கு அந்த நல்லொழுக்கம் எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை முழுக்க உதவும். ஒரே ஒரு சாவி இருந்தால் அத்தனை பூட்டுகளையும் திறந்து விடலாம் என்பது எவ்வளவு சௌகரியமோ, அதுபோல நல்லொழுக்கம் என்பதை நாம் வாழ்க்கையிலே எப்போதும் பேணி வந்தாலே போதும், அது ஒன்றே ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெல்வதற்கு ஒற்றை சாவியாக நமக்கு உதவும். இதை மனதிலே வைத்து நம் செயல்களிலே பிரதிபலிக்க செய்யும்படியாக, நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற எந்த நாளுமே நமக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும். இந்த நாள் அந்த நாளாக நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the

0: குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். September 2nd and Wednesday. புதன் கிழமை ஆகிவிட்டது. வியாழன் வெள்ளி, ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த வாரம் முடியறதுக்கு பாக்கி இருக்கு. ஸோ செப்டம்பர் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன எப்படி போயிட்டு இருக்கு? ஆரம்பிச்சு 24 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன சொல்றது அப்படின்னா, சில பேருக்கு ஆரம்பிச்சு 1-2 மணி நேரத்திலேயே தெரிஞ்சிடும் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. சும்மா கேட்டேன், சரி உங்களால இதுக்கு ஒரு நாளை வச்சு செப்டம்பர் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபோகாஸ்ட் பண்ண முடிஞ்சுதா, என்னெல்லாம் இருக்க போகுது, ஏதெல்லாம் இருக்க போகுது. ஏன்னா மாசம் ஆரம்பம் அப்படிங்கும்போது முக்கியமான சில டிசிஷன்ஸ் நடக்கும், ஒரு முக்கியமான சில மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும், பிளானிங் வேலைகள்லாம் நடக்கும். இந்த மாசம் என்னென்ன பண்ண போறோம், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், டெட்லைன்ஸ், சப்மிஷன்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கேட்டேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் செப்டம்பர். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? ஸோ புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவார். எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போறாரு. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்க நம்ம லீகலா ஷோ கேப்பீங்களா, சரியா? அதர்வைஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், ஹவு இஸ் எவ்ரி திங், வீக்கெண்ட் வேற பக்கத்தில் வந்தாச்சு, என்ன பிளானு, ஸ்கூல் ரொட்டீனுக்கெல்லாம் செட் ஆயிட்டீங்களா? எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் செட் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் வந்து ஓகே, இப்போ ஒரு எக்ஸாக்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 2 மாதம் மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோ மணிக்கு எங்கே ஏறுனா, எப்போ லிஃப்ட் ஏறுனா, எப்போ வண்டி எடுத்தால் கரெக்ட் டைமுக்கு வந்து செய்யலாம், அந்த ஒரு குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம்ல. அது இப்போ வந்து டுடே ஐ கைண்ட் ஆஃப் காட் இட் அண்ட் சீக்கிரமாகவே வந்துட்டேன் நான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ ஹோப் யூ ஆல்சோ ஃபைண்ட் யுவர் எவ்ரி திங் ரிதம் இன் லைஃப் ஆர் டைமிங் இன் லைஃப். ஓகே, ஸோ ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் அன்பே ஆறு உயிரே, அதுக்கப்புறம் மஜ்னு படங்கள்ல இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். வழக்கம் போல் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறதுங்கிறது, ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. KIRTHANA இதுதான் ஸ்பெல்லிங், சரியா? ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்க, எந்த ஊர்ல இருந்து இல்லை எந்த நாட்டில இருந்து எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து. எனக்கு வெறும் ஹாய் குட் மார்னிங் மட்டும் அனுப்பக்கூடாது, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது நீங்க சொல்லணும். எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கறத அப்பதான் வந்து உங்க மெசேஜ் நான் ரீட் பண்ணுவேன், சரியா? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எல்லாருக்கும் குட் மார்னிங், எல்லாருக்கும் ஹாய், நல்லா இருக்கியான்னு கேட்கறவங்க எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ பாக்கி விஷயங்களை மட்டும் எனக்கு நீங்க மெசேஜ்ல அனுப்புவீங்களா, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: A message from all of us at Ichimbakam to Mercury.

0: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
4: வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Mercel Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட Prime Spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு வாழ்க்கை வெவ்வேறு பிரச்சனைகள் அப்படின்ட்டு இருந்தாலும் காமனாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை டிராஃபிக். அதுவும் ஷார்ஜா டு துபாய், துபாய் டு ஷார்ஜா ட்ராவல் பண்ணி போகிறவங்களுடைய டிராஃபிக் இருக்கே, அது எவ்வளோ வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, யூனோ, அதுலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணுங்கிறதுக்காக ரெண்டு எமிரேட்டினுடைய, யூனோ, ரெஸ்பெக்டிவ் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜாவோட அல் தாவூன் டனல் ப்ராஜெக்ட், அது நவம்பர் 2026 ஓபன் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா, சோ இந்த அல் தாவூன் ரவுண்ட் அபவுட் அந்த ஏரியா வந்து ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வேலைகள்லாம் வந்து பயங்கர ஜரூரா நடக்கிறது நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இல்ல. சோ அப்படி ஷார்ஜா டு துபாய் வரவங்களுக்கு விரைவில், இப்ப என்ன மாசம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஹார்ட்லி இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷார்ஜாவோட அல் தாவூன் டனல் ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி அது ஓபன் பண்ணியாச்சுன்னா நீங்க டிராபிக்ல சிக்கி தவிச்சு வெயிட் பண்ணக்கூடிய டைம் வந்து அப் டு 85% கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அல் தாவூன் ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு 500 meters அண்டர் கிரவுண்ட் டனல் வந்து கட்டுறாங்க. ஸோ அது வந்து டைரக்டா அல் தாவூன் ஸ்ட்ரீட் அண்ட் அல் நாஹ்தா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அண்ட் துபாய் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரூட்டா இருக்கும், ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ரூட்டா இருக்கும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த டனல் கனெக்டிங் ரோட்ஸ் டுவர்ட்ஸ் ஷேக் முகமது பின் ஜாயத் ரோடு எமிரேட்ஸ் ரோடு வந்து பினிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நவம்பர் 2026 ஓபன் பண்ண போறாங்க. அது வந்து எதுக்காக முக்கியமா அவங்க வந்து அவசரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வேற நடக்கும் இல்லையா, சோ அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், தட் இஸ் தி டனல் அண்ட் கனெக்டிங் ரோட்ஸ் லீடிங் டுவர்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் ஸ்ட்ரீட் அண்ட் எமிரேட்ஸ் ரோடு வந்து ஃபினிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்தமா இந்த அல் தாவூன் டனல் ப்ராஜெக்ட் வந்து Feb 2027 முடிவடையுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சொன்ன மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ரூட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். யூனோ, டைரக்டாக அல் தாவூன் ஸ்ட்ரீட்டை அல் நஹ்தா பிரிட்ஜ் அண்ட் துபாயை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டனல் ஒன்ஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: 91 போடு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசி.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: ட்ரீட் ஆயுர்வேதா டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
1: Okay, இன்னைக்கு என்னது இது? நம்ம ஊத்மேதா ரோட்ல இந்த ஜாதவ் ஸ்ட்ரெச்ல ரெண்டு டைரக்ஷன்லயும் டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமா, சோ ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கிறது தெரியுது. எங்கனா இந்த எங்க இந்த ஜாபில் ஸ்டேடியம் கிட்ட ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஆமாம், பிகாஸ் ஆஃப் விச் ஃப்ரம் பர்துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்லையும் சரி, டுவர்ட்ஸ் துபாய் அலேன், ஐ மீன் அலேன் அண்ட் தென் டுவர்ட்ஸ் பர்துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்லையும் சரி, ரெண்டு பக்கமும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், நீங்கள் அலேனை நோக்கி வரக்கூடிய டைரெக்ஷனில் தான் ஒரு கிராஷ் ஆகியிருக்கு இந்த ஜாபில் ஸ்டேடியமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில். அண்ட் தென் வேறு எங்கே அன்யூஷுவல் டிராஃபிக், இது ஒன்று தான் வந்து எனக்கு அன்யூஷுவலாக தெரியுது. மற்றபடி எல்லாமே யூஷுவல் தானே இந்த நேரத்தில். அத்தனை ரோட்ஸில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கும் வந்து யூஷுவல் தான். E11 ஒரு கிராஷ் அண்ட் தென் 311 எப்படி இருக்கு, 311 கிராஷ் இல்லை பட் கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இது என்ன ரோடு, இது பேரூத் ஸ்ட்ரீட்டா? ஆமாம், பேரூத் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து டெமஸ்க் ஸ்ட்ரீட், எல்லா இடங்கள்லையுமே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆங்காங்கே ஓரிரு கிராஷஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டிராஃபிக் கன்ஜெஷனில் சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க போகிறது. ஸோ ஜஸ்ட் ட்ரைவ் சேஃப்.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 7:51 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. 800-8940 அடிச்சுட்டே இருக்கு. சரி அடிக்கட்டும், நீங்க கால் பண்ணுங்க. அதுக்குள்ள குவிக்கா இன்ஸ்டாகிராம்ல யாரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு பாக்கலாமா? ஜான் ரெக்ஸ்லின் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, லிஸ்னிங் ஃப்ரம் ஷார்ஜா. இன்னைக்கு என்னோட சன்னோட பர்த்டே, லியோனல் தியோ, பிளீஸ் விஷ் ஹிம் அப்படின்ட்டு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ லியோனல். உங்களுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்த புது வருஷம். ஆஃப்டர் யுவர் பர்த்டே நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கையில கொண்டு வந்து தரட்டும். விஷயம் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. மகேஸ்வரன், ஐ எம் ஹியரிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடடே நைஸ். அப்துல் அசீஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எவ்ரி டே என்னுடைய ஒவ்வொரு நாளும் உங்க ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் ஆகுது, தேங்க்யூ அப்படின்ட்டு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க மெசேஜ் பார்த்ததுல, தேங்க்யூ. மகாதீர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங், நான் அலேன் டு அபுதாபி டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சத்யசீலன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நேத்துக்கு என்னோட சன் ஹரிஹரசுதனோட பர்த்டே, அண்ட் இன்னைக்கு என்னோட டாட்டரோட பர்த்டே சங்கமித்ரா அப்படின்ட்டு. அடடே, பேக் டு பேக் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், ஃபன் தான் இல்லை? எனிவே, விஷிங் ஹரிஹரசுதன் அண்ட் சங்கமித்ரா வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. இளையபாரதி, குட் மார்னிங் உங்களுக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் அண்ட் முனீஸ் ஆர் ஒர்க்கிங் இன் மபானி ஸ்டீல் இன் ராசல் கைமா. They are big fan of yours and they really enjoy your way of talking on the radio. Thank you. Thank you so much. Raja Mohammed Seth vandu D75 la or accident ona irukku. Full block from Infinity Bridge to Alkhel connection nu solirukkar. Achacho. Anga yaradhu romba nerama sikki thavichittirukkeenga na adukana kaaranam idhu dhaan. Thank you. Thanks for the update. Apram Linson, Shahul, Akbar Ali ellarkum good morning. Akbar Ali message anupirukkar. I'm bus driver. Kuwait la irundhu message anupuren appdin solirukkar. அப்புறம் ஜப்பான்ல இருந்து குமார், யோகராஜா குட் மார்னிங் உங்களுக்கும், அபுதாபியில இருந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவிசங்கர், சர்தார், அதுக்கப்புறம் வேற யாரு, சந்திரமோகன், டிரைவிங் ஃப்ரம் ஷார்ஜா டு துபாய், டிராஃபிக் ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்ன பண்றது, இன்டிசிப்ளின் லேன்னால ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திஸ் ஐ வில் அக்ரி. நம்ம எவ்வளவுதான் வந்து ரோட்ஸ் எல்லாம் பெருசுப்படுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ணாலும் நம்ம மென்டாலிட்டியை நம்ம டிசிப்ளின் மாறலன்னா கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. ஸோ ஐ திங்க் அந்த டிசிப்ளின் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எங்கேனாலும் சரி, ஸ்பெஷலி லேன் டிசிப்ளின். ராஜ்குமார், அதுக்கப்புறம் சங்கர், ரவிச்சந்திரன் சுப்பிரமணியம், ரவி ஃப்ரம் துபாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நட்ராஜ், இன்று காலை 4:30 மணி அளவில் துபாய் டு அபுதாபியில் நல்ல பனிமூட்டம் அப்படின்ட்டு. எனவே தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் யோர் மெசேஜஸ். குயிக்காக யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத கேட்டுடலாமா? ஹலோ, குட் மார்னிங். ஹலோ
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: முகமது பேசுறேன், மூக்கில் இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? வந்து மஜ்னூன்ல இருந்து எனக்கு அந்த முதல் கனவே முதல் கனவே
0: மறுபடி ஏன் வந்தாய். ஆஹா, பியூட்டிஃபுல் சாங் ப்ளே பண்றேன் உங்களுக்காக. சரியா? என்ன பண்றீங்க? எட்டு மணிக்கு மேல வந்து மீதி விஷயங்கள்லாம் பேசுவோம்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் ஃபியூச்சர் வீக் நிகழ்வு இன்னும் ஓரிரு வாரங்களில் நடைபெறவுள்ளது. துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் துபாய் நிர்வாகக் குழுவின் தலைவரும் எதிர்கால தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கான உயர்மட்ட குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் இது தொடர்பில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துபாய் ஃபியூச்சர் வீக் நிகழ்வு நவம்பர் 18 முதல் 21 வரை 4 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வு சிந்தனையாளர்கள், புதுமையாளர்கள், நிபுணர்கள் மற்றும் மாற்றத்தை உருவாக்குபவர்களை ஒரே இடத்தில் ஒன்றிணைத்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் உருவெடுத்து வரும் புதிய போக்குகளை ஆராய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துபாய் ஃபியூச்சர் வீக் உலகின் சிறந்த சிந்தனையாளர்களையும் மிகுந்த லட்சியமிக்க யோசனைகளையும் ஒன்றிணைக்கும் என்று ஷேக் ஹம்தான் அறிவித்துள்ளார். 4 நாட்களுக்கு நடைபெறும் துபாய் ஃபியூச்சர் வீக் நிகழ்வில் வாழ்க்கை முறை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய சந்தைகள் உள்ளிட்ட துறைகளில் உருவாகி வரும் முக்கிய போக்குகள் கவனம் பெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க படைகள் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடங்கின. இதனைத் தொடர்ந்து ஈராக் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கியுள்ளதாக உள்ளூர் அரசு ஊடகங்களும் ஜோர்தான் ஆயுதப்படைகளும் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதல்களில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் நகரில் திருமண கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த ஒரு வீட்டில் ஏவுகணை தாக்குதலின் சிதறல்கள் தாக்கியதில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை சமீபத்தில் தாக்குதல்களை நடத்த முயன்றதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. இதேவேளை பஹ்ரைனில் ஈரான் இரவோடு இரவாக நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து அந்நாடு புதிய அச்சுறுத்தல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதாக இசக்கி சுப்பையா சட்டப்பேரவை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சட்டப்பேரவை செயலகம் இது தொடர்பில் இன்று பதில் கடிதம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தாம் ஏற்கனவே கொடுத்திருந்த ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதாகவும் அந்த கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்றும் இசக்கி சுப்பையா கூறியுள்ளார். அம்பை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு உறுப்பினர் தேவை. அதனால் மீண்டும் எம்எல்ஏவாக செயற்பட அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளதாக இசக்கி சுப்பையா தெரிவித்தார். தனது ராஜினாமாவை ஏற்று விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்பதே தனது கோரிக்கை என்று தனது முந்தைய கடிதத்தில் இசக்கி சுப்பையா தெரிவித்திருந்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா தனது 5வது விமானத்தை அனுப்பியுள்ளது. இந்த விமானத்தில் 11 பேர் கொண்ட மீட்புக் குழுவினர், சிறப்பு மீட்பு உபகரணங்கள் மற்றும் 5.5 டன் அத்தியாவசிய மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 26 அன்று நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து அந்நாட்டுக்கு இந்தியா தனது மனிதாபிமான மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்தும் விரிவுபடுத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த சமீபத்தைய நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவுக்கு இந்தியா ஏற்கனவே 68.5 டன் நிவாரணப் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சென்றுள்ளது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், உணவுப் பொட்டலங்கள், கையடக்க மின்சார ஜெனரேட்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்குகின்றன.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கடந்த ஜூன் 30 நிலவரப்படி மொத்த அரசாங்க கடன் 97.952 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது 32.977 டிரில்லியன் ரூபாய் என நிதி அமைச்சின் பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது கடன் முகாமைத்துவ அலுவலகத்தினால் கடந்த ஆகஸ்ட் 28 வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது கடந்த ஜூன் 30 நிலவரப்படி மத்திய அரசாங்கத்தின் கடன் மட்டும் 31.999 டிரில்லியன் ரூபாய் அல்லது 95.047 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு மேலதிகமாக மாகாண சபைகள் மற்றும் மாகாண நிறுவனங்களின் கடன் 20 மில்லியன் டாலர்கள் என்றும் அரசாங்க பிணையுடனான அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் கடன் 2.885 பில்லியன் டாலர்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற 5வது போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் தாய்லாந்து மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தின. இந்த போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 35 வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடுத்த ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 119 ஓட்டங்களை பெற்றது. 120 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய தாய்லாந்து மகளிர் அணி 20 8 விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்ட நிலையில் பாகிஸ்தான் மகளிர் அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் குழு ஏயில் பாகிஸ்தான் மகளிர் அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்து மகளிர் அணி 3வது இடத்தில் உள்ளது. குழு ஏயில் இந்திய மகளிர் அணி தொடர்ந்தும் முன்னிலையில் உள்ளது. குழு பியில் இலங்கை மகளிர் அணி முதலிடத்தில் உள்ளதுடன் பங்களாதேஷ், இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக மகளிர் அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. போட்டித் தொடரில் இன்று இந்தோனேஷியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. துபாய் DICS மைதானத்தில் இன்று மாலை 6:30 இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை அதிகபட்சமாக 47 டிகிரி செல்சியஸ் வரையில் உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக வானிலை தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். பிற்பகல் வேளையில் கிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மேகங்கள் உருவாகி மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 41 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில பகுதிகளில் காற்று தூசியை கிளப்பக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, கோல் ரேட் என்னவா இருக்கு அப்படிங்கறத டக்குன்னு பாத்துட்டு அப்புறம் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல என்ன பாட்டு கேட்க போறோங்கறத சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை.
0: ஓகே, ஸோ கோல்ட் ரேட் வந்து நம்ம பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 518 திரம்ஸ் 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 480 திரம்ஸ் ஆக கம்மியாகி இருக்கு. பரவாயில்ல, நாளுக்கு நாள் வந்து தங்கத்தோடைய விலை கடந்த ஒரு சில நாட்களாக வச்சுக்கலாமே தங்கத்தோட விலை வந்து கம்மியாயிட்டே இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் சி, தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. பிகாஸ் தங்கத்தில் நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது வீணாக போகவே போகாது. ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து அப்படி இப்படி ஏற இறங்க இருந்தாலும் ஆன் த ஹோல் நம்ம பார்க்கும்போது ஏறிட்டே தான் இருக்கு இல்லையா. நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, அதனால துளி கூட யோசிக்காதீங்க, முடிஞ்சா வாங்கிருங்க. ஓகே, அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ராயன்ல இருந்து அடங்காத சுரன், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பாட்டு, இன்னும் ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக எடுத்து நான் பிளே பண்றேன் சரியா. ஸோ ரெண்டு பாட்டும் கேட்டு முடிங்க, அதுக்கப்புறமும் இது விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தினா.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
6: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ஆ? ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase-க்கு ஒரு beautiful ஓணம் saree gift-ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds, கராமா சென்டர், துபாய். Powered by அல்தவ Sul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercel Morning is brought to you by Bright Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயாச்சு இல்லையா? ஸோ இந்த வாரம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வாரமாக இருக்கும். காரணம், நிறையா ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வெவ்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் குழந்தைங்கள்லாம் ஒன்றா வருவாங்க. ஒன்றா வந்து வரும்பொழுதே என்னன்னா சும்மா வரமாட்டாங்க, ப்ராபப்ளி அங்கங்கே இருந்து ஃப்ளூவோ அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிக்னஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு, இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டோ புது ருட்டீனோ அண்ட் இந்த யூனோ கம்மிங் பேக் டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அத்தனை குழந்தைங்க மத்தியில் இருக்கிறதுங்கிறது சடனாக வந்து ஒரு ஷாக்காக இருக்கும் அவங்களோட பாடிக்கு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்க, அவங்க பாடி அண்ட் இம்யூன் சிஸ்டம்க்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். அதனால் அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா, இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் வீக் உங்கள் குழந்தை ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஃபீவரோ காஃபோ வாமிட்டிங்கோ டயரியா மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து வீட்டிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னாலும் கூட ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி அண்ட் கீப் தெம் கண்டெய்ன்ட் அட் ஹோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ளூவோ இல்லை இப்படி ஈஸியாக டக்குன்னு பரவக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தோடு அவங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட அவங்க பழகும்பொழுது அவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கும் ஒரு அசௌகரியம் வரும். அதனால நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் பார்க்கும்பொழுது உடனடியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வீட்டிலேயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான கேரை கொடுங்க, பிகாஸ் அவங்களுக்கும் ரெக்கவர் ஆகணும் இல்லையா? ஸோ அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுங்கிறது எஸ் அது ஒரு மெயின் பாயிண்ட் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லை, உங்கள் குழந்தைய வந்து இட் ஹேஸ் டு ரெக்கவர் இல்லையா, புது ஸ்கூல் சீசனுக்காக தயாராகணும் இல்லை, அதனால வீட்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வேக்சினேஷனையும் நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க சரியா? ஏன்னா ஒரு சில சீசனல் வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், இந்த வயசுக்கு இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கணும். எஸ்பெஷலி திருப்பியும் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்பொழுது தே ஹாவ் டு பி இன் குட் ஹெல்த் இல்லை, அதுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தயார்படுத்தி எப்படியெல்லாம் அவங்களை ரெடி பண்ணி வேக்சின்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் டு ஸ்கூலுக்காகவே சில பேக்கேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதை என்ன எதுங்கிறத பார்த்து உங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ்க்குமே வந்து சர்க்குலரும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல, ஸ்கூல்ஸ்ல இருந்து இங்கே துபாயில் எஸ்பெஷலி பல ஸ்கூல்ஸில் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க சர்க்குலர்லாம். என்னன்னா இப்போ ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்கூல் ரெண்டு பேருமா சேர்ந்து ப்ரோஆக்டிவ்லி கொலாபரேட் பண்ணாதான் ஒரு ஹெல்தியான என்வாயன்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபீவர் அபவுட் 37.5 டிகிரி செல்சியஸோ இல்லை வந்து தொண்டையில் லேசான கரகரப்பு, சோர் த்ரோட், வாமிட்டிங், டயரியா, பிளாக்ட் நோஸ், ரன்னி நோஸ், உடம்பு வலி, வயத்த வலி, யூனோ கண்ணில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்குது, ரேஷஸ் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1 week to 10 days குழந்தைங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் இருக்கட்டும். லேசாக ஏதாவது அவங்க சொன்னால் கூட யூனோ ஐ நீ சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நீ ரீசன் சொல்கிற, போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேங்கிற மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் ஆஃப் பண்ணி விட்டுடாமல் நிஜமாவே அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது.
0: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை

0: சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ
1: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

8:50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபாக் கொஞ்சம் அங்கங்க இருக்கு போல இருக்கு. எனக்கு இன்னொரு மெசேஜ் கூட வந்திருந்தது. குட் மார்னிங் கீர்த்தனா, குமார் ஃப்ரம் அபுதாபி. அபுதாபி சிட்டி டு ஏர்போர்ட் போற வழியில இன்னைக்கு ஃபாகியா இருக்கு மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணி சுமார் இருக்கு குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இன்னொருத்தர் கூட எனக்கு அதே தான் சொல்லியிருந்தாங்க, அபுதாபியில வந்து கொஞ்சம் ஃபாகியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு தெரியல. ஆமா, என்னன்னு தெரியலங்கிறத விட கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தானே. நம்ம 2 நாள் மட்டும் தானே பேசிட்டு இருந்தோம். இந்த தடவை ஃபாக் அவ்வளவா அடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனா பொதுவாகவே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சம்மர்லேருந்து ஒரு விண்டர் ட்ரான்சிஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நடக்கிற சேஞ்சஸின் காரணமாக, லைக் இந்த ஹியூமிடிட்டி இன் தி ஏர், அது இங்கே மாய்ஸ்டரோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகும்பொழுது இல்லை, இந்த ஃபாக் ஃபார்மேஷன் வந்து அப்பப்போ வரும். இந்த சூடான காற்று ப்ளஸ் இந்த மாய்ஸ்டர் இதெல்லாம் சேர்ந்து ஃபாகை வந்து கிரியேட் பண்ணி விட்டுடும். அதனால வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயார் நிலையில இருந்துப்போம் நம்ம, சரியா? எனிவே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், யாரெல்லாம் வந்து மிருணால் தாக்கூர் ஃபேன்ஸ் இருக்கீங்க. மிருணால் தாக்கூர் வந்து இந்த சீதாராமம் படத்தில் பார்த்ததுலேருந்து வைத்தியமாய் சுற்றின சில பேர்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், அந்த குறுமுயில் பாட்டு வந்து எத்தனை தடவை மிருணால் தாக்கூருக்காக பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி சில டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைஹார்ட் மிருணால் ஃபேனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, மெரால்டா ஜுவல்ஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் வர செப்டம்பர் 5 அன்னைக்கு கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் யார் ஓப்பன் பண்ணி வைக்க வராங்க? மிருணால் தாக்கூர் தான். ஸோ கிராண்ட் ஓப்பனிங்காக மிருணால் வராங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நீங்கள் வரலாம். ப்ளஸ் இந்த ஓப்பனிங்கை முன்னிட்டு 500 dirhams worth வவுச்சர்ஸும் நீங்கள் வின் பண்ணலாம், சரியா? ஸோ எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 89.4 தமிழ் ஃபோட ஷோஸ் எல்லாம் கேளுங்க. பட் டோன்ட் ஃபர்கெட், செப்டம்பர் 5 அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் மிருணால் தாக்கூர் வரப்போகிறாங்க மிரால்டா ஜுவல்ஸோட அடுத்த ஷோரூமை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: கோவளத்தில் ஜனவரியில் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த மாமல்ல நீர்த்தேக்க திட்ட பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மறு ஆய்வு செய்வதாக கூறி மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்தை தவிக அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் மறு ஆய்வு மறு கட்டமைப்பு செய்வதாக கூறி திமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை தவிக அரசு நிறுத்தியுள்ளதாக திமுக குற்றம் சுமத்தியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த துளியும் மனமில்லாத மோடி அரசு என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். நீங்கள் நடத்துவது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசியல் ஏமாற்று வித்தை என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கண் துடைப்பு நாடகங்களை நிறுத்திவிட்டு அறிவியல் பூர்வமான வெளிப்படையான முறையான சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துங்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் 22வது திருத்தச் சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பமானது. மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று காலை 10 மணி அளவில் தொடங்கி நேற்றிரவு 10:30 வரை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் வழக்கு இன்று காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பினர், இடைக்கால மனுதாரர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரின் மேலதிக கருத்துக்கள் முன்வைப்பு இன்று இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் பனிப்பாறை ஏரிகள் தொடர்ந்தும் விரிவடைந்து வரும் நிலையில் 9 முதல் 12 ஏரிகள் வரை முக்கியமானவை என ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இவை கண்காணிக்கப்பட வேண்டிய முக்கிய நீர்நிலைகளாக வகைப்படுத்தப்படலாம். கடந்த August 26 அன்று நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்திய திடீர் வெள்ளத்தின் பின்னணியில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இந்த பேரிடருக்கு பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம் காரணமாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.
2: அமீரக செய்திகள்.
1: அமீரகத்தில் உடல் நலக்குறைவுடன் இருக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கல்வி நிறுவனங்கள் பெற்றோரை அறிவுறுத்தியுள்ளன. காய்ச்சல், இருமல், வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகள் முழுமையாக குணமடையும் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று பள்ளிகள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் குழந்தைகள் விரைவாக குணமடைவதுடன் வகுப்பறைகளில் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என பள்ளி நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் லீப்சிக் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று ஜெர்மனி குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த August 4 கிழக்கு ஜெர்மனியில் உள்ள லீப்ஸ்ஹாலி விமான நிலையத்தில் வெடிகுண்டு சாதனத்தை ஏந்திய ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது யுக்ரைனுக்கு செல்லும் சரக்கு விமானங்களுக்கு அருகில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. டெட்டனேட்டர் எனப்படும் வெடிப்பை தூண்டும் சாதனம் பழுதடைந்திருந்ததாக கருதப்படுவதால் அந்த ட்ரோன் வெடிக்கவில்லை. மேலும் 10 நாட்களுக்கு பிறகு விமான நிலையத்துக்கு அருகில் 3வது ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: செல்சி கால்பந்து அணியில் இருந்த என்சோ பெர்னாண்டஸை 125 மில்லியன் பவுண்ட்ஸ் என்ற சாதனை தொகைக்க மான்செஸ்டர் சிட்டி ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரே பரிமாற்ற காலகட்டத்தில் வீரர்களை வாங்குவதற்காக மான்செஸ்டர் சிட்டி செலவிட்ட தொகை 458 மில்லியனாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் கடந்த கோடையில் லிவர்பூல் செலவிட்ட 415 மில்லியன் என்ற பிரீமியர் லீக் சாதனையை மான்செஸ்டர் சிட்டி முறியடித்துள்ளது. இருப்பினும் இந்த கோடைக்கால வீரர்களை விற்பனை செய்ததன் மூலம் மான்செஸ்டர் சிட்டி சுமார் 300 மில்லியனையும் வருவாயாக ஈட்டியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டேன் நம்ம ஷோல என்ன பிளான் அப்படின்னு ஒன்னா பேசும்பொழுது இல்லை. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால லீகலா நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவாரு வழக்கம் போல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிட்டேன். நேற்றுக்கே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பேச போறோம், எது ரிலேட்டடா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மெயினா அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் தட் நோட் வணக்கம் சார். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: எஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் ஒரு வாரம் பிரேக்.
1: ஒரு நீளமான ஒரு லத்தீன் பழமொழி. லாஸ் ஆர் டு பி மோர் லிபரலி இன்டர்பிரட்டட் இன் ஆர்டர் தட் த இன்டென்ட் மே பி ப்ரிசர்வ்ட். அதாவது தமிழில் சொன்னோம்னா சட்டங்களின் நோக்கம் பாதுகாக்கப்படும் வகையில் அவை தாராளமாக பொருள் கொள்ளப்பட வேண்டும். தட் இஸ் வாட். அதாவது சட்டம் அதோட நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நோக்கத்துக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக அந்த ஜுடிஷியரியில் அதாவது நீதிபதிகள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, என்ன நோக்கத்துக்காக ஒரு காரியம் செய்யப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இதில் வந்து நம்ம இன்னைக்கிட்டே எடுத்துருக்கிற டாபிக் வந்து டிமாண்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் மணி அட்வான்ஸ் பை பேரண்ட்ஸ். அதாவது பெற்றோர்கள் வந்து என்ன பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து திரும்ப பெற முடியுமா என்பதை பற்றி, ஏன்னா நிறைய கேள்விகள் அதை பற்றி வருது, சொத்து பிரச்சனைகள். அதனால நீங்கள் அந்த டாபிக் எடுத்து பேசலான் இருக்கோம்.
0: ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் வந்து பேசிக்காக நம்ம ஆரம்பிக்கணும்னா, இப்போ இந்த அசெட்ஸ் அண்ட் மணி பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரனுக்கு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? அண்ட் இப்போ நம்ம பேசிக்கான க்வெஸ்சனோட ஆரம்பிக்கணும்னா, திரும்ப பெற முடியுமா?
1: இதில் நிறைய கேசஸ் இருக்கு. இதில் ரொம்ப ஃபேமஸான, இந்தியாவில் ஒரு வரும் ஃபேமஸான கேஸ் வந்து இந்த சிங்கானியா ஃபேமிலி கேஸ். அதாவது விஜயபாத் சிங்கானியா வந்து அவருடைய மகனா, இந்த அவங்க சிங்கானியானே யாருக்கும் தெரியாது. இந்த ரேமன் ஷூட்டிங்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரேமன் ஷூட்டிங்கோட ஓனர் ஃபேமிலி, அவர் வந்து அவரோட 34% ஷேர் கம்பெனி, 37% ஷேர் அவர் கம்பெனியில் அவர்கிட்ட இருக்கிறத அவர் வந்து பையனுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார் கௌதம் சிங்கானியாக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா, பையன் வந்து அப்பாவை வீட்டை விட்டு துரத்திடுறாரு. அப்போ அப்பா வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் திரும்ப அதை கிளைம் பண்ணுறாரு, கேஸு கோர்ட்டில் கேஸ் போட்டு, நான் இதை இஷ்டதானமாக கொடுத்தேன், ஆனால் என் பையன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், எனக்கு இது திரும்ப வேணும்னு சொல்லி ஒரு கேஸு. அது ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய குடும்பங்கிறதுனால, ரேமன் ஷூட்டிங்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் பெரிய குடும்ப விசேஷம்னால தெருவுக்கு வந்துருச்சு, நியூஸ் ஐட்டம் ஆயிடுச்சு, நியூஸ் பேப்பர் ஐட்டம் ஆயிடுச்சு. ஆனால் இதை மாதிரி நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. அதாவது ஸ்பெஷலி நம்ம என்ஆர்ஐ குடும்பங்களை வந்து இங்கேருந்து போகிறது கஷ்டப்பட்டு அது இதுன்னு சொல்லி அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ சகோதர பேர்லேயோ பிள்ளைங்க பேர்லேயோ சொத்தை வாங்கி விட்டுறாங்க. அப்புறம் இவங்களுக்குன்னு தேவைப்படும் போது நிறைய பிரச்சனைகள் வர செய்கிறது. நம்ம கூட நிறைய கேசஸ் டீல் பண்ணியிருக்கோம், ரேடியோலேயே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இதில் இருக்குது சொல்லி நம்ம இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் டீடைலா பேசலாம்.
0: ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சோ இது சார்ந்து உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, லீகலி வந்து குவிக்கா சார் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவர் இப்படி இருக்கு, சிச்சுவேஷன் என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் சொல்லி குவிக்கா நீங்க ஒரு கன்சல்டேஷன் ஆஃப் ஏர்ல நீங்க பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம். Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: எஸ் லீகல் ஆர்ல இன்னைக்கு நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு மெரிசல் மார்னிங்ல. முக்கியமான ஒண்ணு பொதுவாவே வந்து குடும்பம் அப்படின்னு இருந்தா அதுல குடுக்கல் வாங்கல், அதுக்கப்புறம் சொத்து கொடுக்கறது, அதுல அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறது தான். அண்ட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த தலைப்பெடுத்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா சார். இப்போ அசெட்ஸ் அண்ட் மணி பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஏதாவது கண்டிஷன்ஸ்ல அதை அவங்க திரும்ப பெற முடியுமா, அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது, இது சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுல இப்போ அடுத்ததா பேரண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதை திருப்பி வாங்க முடியுமா நம்ம யூஏஇல, அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு சார்.
1: ஆமாம், அதாவது குடும்ப இது நம்ம பேசுறது வந்து குடும்பத்துக்குள்ள உள்ள டிரான்சாக்ஷன். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஃபினட்டாக அந்த ரூல் வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தோம்னா சரியா சட்ட பிரகாரம் வந்து இது ஹிபான்னு சொல்லுவாங்க. இந்த ஹிபாவை நம்ம கொடுத்துட்டோம்னா அதை திரும்ப பெற முடியாது. ஈவன் இந்த சிவில் லா நம்ம இது கொடுத்துட்டோம்னா ஆஸ் பர் ஃபெடரல் டிகிரி லா நம்பர் 25 of 25 இந்த இது வந்து நம்ம நம்ம கொடுத்துட்டோம்னா திரும்ப அதை எடுக்க முடியாது அமீரக சட்ட பிரகாரம். இதில் என்னன்னா இப்போ சிச்சுவேஷன் வந்து இப்போ நம்ம சன்னுக்கு நம்ம ஒரு இது இதே இதில் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறோன்னு
0: வைங்களேன்,
1: பகரால் செயல் உரிமை ஆவணம், இதை வந்து நம்ம கொடுத்துட்டு அவங்க சொந்தமாக அந்த இதை வந்து ஒரு நம்ம பையனுக்கு கொடுத்துட்டோம், அவர் வந்து இது பண்ணிட்டாரு சொத்தை விற்றுட்டு என்னோடய ஷேர் எனக்கு தரல, எனக்கு பதிலாக அவர் விற்றுட்டு தரலன்னு சொல்லி நம்ம கேஸ் போட முடியாது. ஏன்னா நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்க, அவரை பணம் எடுத்துக்கிறது நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை திரும்ப நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு கிஃப்டாக நம்ம குடும்பத்தினரை கொடுத்துட்டோம், மனைவிக்கோ பிள்ளைக்கோ கொடுத்துட்டோம்னா அதை திரும்ப எடுக்க முடியாது. நம்ம சொல்ல முடியாது என்ன தலையில் கண்ணை வச்சு எடுத்தாங்க, கத்தியை வச்சு காமிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே கொடுக்கும்போது என்ன அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த நம்ம அந்த ஹிபா செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பெற முடியாது. இட் கேனாட் பி ரிவோக்ட் அமீரக சட்ட பிரகாரம்.
0: ஆனால்
1: இதில் ஒரு எக்ஸெம்ஷன் இருக்கு. இதில் எக்ஸெம்ஷன் என்னன்னா நமக்கு நிறைய கடன் இருக்கு, சொத்து இருக்கு, கடன் இருக்கு. இந்த கடன்காரங்க வந்து நம்ம சொத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொத்தை வந்து மனைவி பேர்லேயோ குழந்தை பேர்லேயோ எழுதி வச்சிடுறோம். எழுதி வச்சுட்டு கேஸ் வரும்போது கோர்ட்டில் கேஸ் வந்து ஆர்டர் நமக்கு எதிராக வரும்போது நம்ம சொன்னால் என்கிட்ட சொத்தெல்லாம் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ ஒரு மால் ப்ராக்டிஸ் இன்டென்ஷன். அதாவது அவருடைய இன்டென்ஷன் வந்து கடன்காரனை ஏமாத்துற வேலை, கடன் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பேங்கை ஏமாத்துறதுக்காக அவர் செய்கிறது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து அந்த இன்டென்ஷனை பார்ப்பாங்க, ப்ளஸ் எந்த டேட்டில் செஞ்சுருக்காரு, புரியுதா, எப்படி செஞ்சுருக்காரு, எப்படி எந்த டேட்டில் செஞ்சுருக்காரு, அந்த அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரிவோக் பண்ண முடியும்.
0: அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும்
1: இந்த காரணத்துக்கு. அப்போ குடும்பத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை ரிவோக் பண்ணி திரும்ப இவர் பேரில் மாற்றி அந்த கடனை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியும்.
0: இன்ட்ரெஸ்டிங். இது இங்கே அமீரகத்தில்.
1: அமீரகத்தில்.
0: ஓகே. ஸோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸெப்ஷனல் கண்டிஷன். ஆல்ரைட். எனிவே இப்போ வந்து 90s நாட் அவுட்ல ஒரு பாட்டு அண்ட் தென் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல நீங்க வரிசையா கேட்க போறீங்க. அண்ட் பாட்டு போகக்கூடிய கேப்ல ஆஃப் ஏர்ல லாயர் கிட்ட கால் பண்ணி ஏதாவது உங்களுக்கு சட்டம் சார்ந்த சந்தேகம் இருக்கு, இன்னைக்கு நம்ம பேசுற இந்த டாபிக் எல்லாமே இட் குட் பி எனி டாபிக், அமீரக சட்டம், ஐ மீன் அமீரகத்துல ஒரு இந்தியால ஸ்ரீலங்கால எங்க உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னாலும் நீங்க குவிக்கா கால் பண்ணி ஆஃப் ஏர்ல கேட்டுக்கலாம். 800-8940
2: போடு.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: 9:41 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. லீகல் ஆர்ல நம்ம ரொம்ப அவசியமான ஒன்று பேசிட்டு இருக்கோம். பல குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சொத்தோ இல்லை பணமோ பொருட்களோ கொடுத்துட்டு அதை திருப்பி பெற முடியுமா, சில சந்தர்ப்பங்கள்ல பெறணுங்கிற மாதிரி தோணும், அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அமீரகத்தில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கிஃப்டா பசங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அசெட்ஸை வந்து நம்ம ரிகவர் பண்ண முடியுமா, அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா சார். இப்போ அடுத்ததா அதே வந்து நம்ம இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் சட்டம் என்ன சொல்லுது, அங்கே என்ன எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம வந்து கவனிக்கணும்.
1: இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கலாம் வித் அ கண்டிஷன், அதாவது இந்த மாதிரி செய்யலைன்னா அதை ரிவோக் பண்ணிடுவேன், நான் உனக்கு சொத்து தரேன், தந்துட்டு நீ என்னை பார்த்துக்கலன்னா நான் அதை ரிவோக் பண்ணிடுவேன் சொல்லி ஒரு கிஃப்ட் டீட் போடலாம்.
0: கிஃப்ட் வித் கண்டிஷன்.
1: கண்டிஷன், ஓகே. இட்ஸ் கால்ட் அ கண்டிஷனல் ரிவோகேஷன் சொல்லுவாங்க.
0: ஓகே
1: ஓகே. அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்சென்ட் வாங்கி பண்றது சைக்காலஜிக்கல் இது. அதே மாதிரி ஒரு லோன் ரிகவரி சிச்சுவேஷன், இஃப் யூ கேன் ப்ரூவ் தட் யூனோ இட் வாசன்ட் அ கிஃப்ட், ஒரு லோனுக்கு எதிராக நம்ம கொடுத்தோம், அதாவது நீங்கள் பையன்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சொத்தை திரும்ப கொடுக்குறீங்க, அப்படி வர்ற ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பையன்கிட்டேருந்து கடன் வாங்கலாம், அதுக்கு பதிலாக நம்ம சொத்தை கொடுக்கலாம், புரியுதா? அது ஒரு ஃபேமிலி கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க.
0: ஓகே ஓகே
1: ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில். அதே மாதிரி இப்போ வந்து இந்த சட்டம் வந்து வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் 2007 ஆக்ட் இருக்கு.

0: கேஸ் ஃபைல் பண்ணோம்னா அவங்க வந்து தே கேன் மேக் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் வைட்.
1: ஓகே, ஓ
0: புரியுதா? ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அந்த பசங்களை கொடுத்த சொத்தை அவங்க வித்திருக்க கூடாது. வித்திருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறலாம்.
1: ஓகே, ஓகே.
0: இல்லைன்னா நீங்க வந்து திரும்ப அதை கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இட்ஸ் அ லாங் ஃபைட்.
1: ஓகே,
0: அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, செய்யாதீங்க. ஒரு வில் எழுதி வைங்க. வில் எழுதி வச்சு உங்க காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு போகட்டும். இப்பவே நீங்க எழுதி வச்சு அப்புறம் வம்பல மாட்டிக்காதீங்க.
1: கரெக்ட்.
0: ஏன்னா நீங்க உங்க பையனோ பொண்ணோ நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி நீங்க எழுதி வைக்கலாம். ஆனா உங்களுக்கு வர்ற மருமகனோ மருமகளோ அந்த மாதிரி இருக்கணும் இல்ல. அப்புறம் உங்க பிள்ளைங்க வந்து அவங்க குடும்பத்தை, அவங்க ஃபேமிலி லைஃப், அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக புருஷனையோ பொண்டாட்டியோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ண பாய்ச்சிக்க முடியாது. அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு பேரண்ட்ஸுக்கு எதிராக திரும்பலாம். அதனால அது பெரிய வம்பாக அமையலாம். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இலங்கையை பொறுத்தளவில் வந்து நம்ம ப்ரெசம்ஷன் வந்து, ஒரு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா, இப்போ பிள்ளைங்க பேருக்கோ யார் பேருக்கோ நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா அதை திரும்ப பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க தே ஃபாலோ அவங்களோட சட்டங்கள்லாம் ரொம்ப பழசு. இது 1917 உண்டாக்கப்பட்ட சட்டம். அது அந்த இதை வந்து நம்ம திரும்ப கொடுத்துட்டோம்னா பசங்களுக்கு அதை திரும்ப பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நம்ம ஒரு ஒரு நம்பிக்கைக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவைக்காக சொல்லி ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டமாக அமையலாம். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்பயுமே ஒரு உயில் எழுதி வைங்க. உயில் எழுதி வச்சுட்டு
1: எங்க காலத்துக்கு
0: அப்புறம் பசங்க மிச்சம் மிச்சம் இது இருக்கிறத அவங்க அனுபவிக்கட்டும்.
1: ஸோ எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து ஒரு ஐடியல் திங் டு டு. ஓகே, எனிவே குயிக்காக ஒரு பிரேக் அண்ட் குட்டி பாட்டு முடிச்சதுக்கப்புறமா குவஸ்டின் ஆஃப் த டேயோட நாங்கள் வரோம். அண்ட் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஏதாவது சட்டம் சார்ந்த சந்தேகம் இருக்குன்னா ஆஃப் ஏரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home, there's no home like that.
6: You are with Kirtana on Marisol Morning. Chillax song of the hour. Brought to you by
8: Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: 9:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட லாயர் மகாதேவா இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாரு. டிமாண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் மணி அட்வான்ஸ்ட் பை பேரண்ட்ஸ், இது சார்ந்துதான் நம்ம அமீரகத்துல, ஸ்ரீலங்கால, இந்தியால சட்டம் என்ன சொல்லுது, என்னெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் பேசி முடிச்சோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப் ஏர்லயும் சில கால்ஸ் எடுத்தோம், சில சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம சொல்யூஷனும் கொடுத்தோம் இல்லையா சார். சோ அதுல இன்னைக்கு நம்ம குவெஸ்டன் ஆஃப் தி டே எடுத்துக்கிறது என்னது?
1: ஆமா, குவெஸ்டன் ஆஃப் தி டே வந்து ஒருத்தர் வந்து இங்க சொத்து வாங்கியிருக்காரு. சொத்து வாங்கி சார் நான் இப்ப பசங்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்க வேணாங்கிறீங்க, நான் எப்படிதான் இந்த சொத்தை என்னதான் பண்றது அப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம்? ரொம்ப சிம்பிளுங்க, அதாவது நீங்க இருக்கிற காலத்துல நீங்க ஹிபா கொடுக்க வேணாம், பட் தெர் இஸ் நத்திங் ராங் இன் மேக்கிங் அ வசியத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. வசியத்துங்கிறது வந்து உயில். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம சொத்தை என்ன பண்ணணும் சொல்லி ஒரு உயில் எழுதி வைக்கிறது எப்பவுமே நல்லது. அப்ப நீங்க இங்க சொத்து வாங்கி, ஸ்பெஷலா இங்க வந்து சொத்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கார் இதெல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு உயில் வந்து இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அமீரகத்தில் நீங்க ஒரு உயிலை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ யாருக்கு வேணாலும் நீங்க அதை எழுதி வைக்கலாம். ஆனா உங்க காலத்துக்கு அப்புறம் இருக்கணும். உங்க காலத்துல வந்து நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப பெறுவது பெரும் பெரும் கஷ்டமாக அமையலாம்.
0: கான்சிக்வன்சஸ்க்கு தயாராகணும்,
1: தயாராகணும். அப்ப எழுதி வைக்கிறீங்கன்னா சரி எனக்கு வேணாம்,
0: எனக்கு
1: இது தேவையில்லை சொல்லி மறந்துக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். அதே இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டார் சார், நான் என் ஃப்ரெண்டு கைமாத்து கொடுத்தேன் சார், எப்படி டெக்னிக்கலி எப்படி திரும்ப, அதுவும் கிரெடிட் கார்டில் நான் கடன் எடுத்து கொடுத்தேன் சார், இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவர் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு என்னதான் பண்ணுறது சார்? ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கைமாத்தா கொடுத்தது கைமாத்தா கொடுத்தது, மறந்துடணும்.
0: சட்டம் அதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது,
1: அனுமதிக்கிறதே கிடையாது. அதனால எப்பவுமே அது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் வழக்கம் போல் ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷனாக இருந்தது. விரைவில் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. நானும் குட்டியாக ஒரு பாட்டு உங்களுக்காக பிளே பண்ணிட்டு தோ வந்துடுறேன். 10 மணிக்கு மேலே பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். 4,800 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஆவடியில் 500 கோடியில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 110 விதியின் கீழ் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் விஜய் அறிவித்து வருகின்றார். புதுக்கோட்டை அருகே நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அரசு பேருந்தில் தீண்டாமை கொடுமை நிகழ்த்தப்பட்டுள்ளது. நரிக்குறவர் குழந்தைகள் அரசு பேருந்தில் பயணிக்க பிற சமூகத்தைச் சேர்ந்த பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புறப்பட்ட 100 மீட்டர் தூரத்திலேயே பேருந்தை நிறுத்தி கதவை திறந்ததால் கீழே விழுந்த குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். சக பயணிகளின் எதிர்ப்பால் குழந்தைகளை இறக்கிவிட பேருந்தை நிறுத்தி கதவை திறந்து ஓட்டுநர் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு பேருந்தின் ஓட்டுநரின் செயலால் கீழே விழுந்த 10 குழந்தைகளும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த குழந்தைகள் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காந்தாபுரம் விவகாரத்தில் கேரள முதல்வர் வி டி சதீசன் கருத்து வெளியிட்டுள்ளார். கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். காந்தாபுரம் மதகுரு அபூபக்கர் முசலியார் பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பில் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கேரள முதல்வர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மதகுருவின் கருத்தோடு தாம் இணங்கவில்லை என்றும் கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் முதலமைச்சர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் இன்றைய நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு விழிப்புணர்வு மாத்திரம் போதுமானதல்ல என்றும் நாம் எமது விழிப்புணர்வை கூட்டுச் செயற்பாடாகவும் எமது பொறுப்புகளை அளவிடக்கூடிய முடிவுகளாகவும் மாற்ற வேண்டும் என்று இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பூட்டானில் நடைபெற்ற உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டின் தருணத்துக்கு ஏற்றவாறு எழுச்சி பெறுதல் பலவித நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் எனும் தலைப்பிலான உயர்மட்ட குழு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 230.6 பில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 195.4 பில்லியன் திர்ஹாம்ஸாக இருந்த நிலையில் தற்போது 17.9% அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் 28 பில்லியன் திர்ஹாம்ஸை எட்டியது. மறு ஏற்றுமதி உள்ளிட்ட ஏற்றுமதி 15.3 பில்லியன் திர்ஹாம்ஸாகவும் இறக்குமதி 12.6 பில்லியன் திர்ஹாம்ஸாகவும் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் அபுதாபிக்கு 2.7 பில்லியன் திர்ஹாம்ஸ் வர்த்தக உபரி கிடைத்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: நேபாள வெள்ளத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 1114 உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் 3916 பேர் இதுவரை காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்கொள்ளப்பட்டு வரும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் இருந்து தற்போது மறுவாழ்வு மற்றும் மீட்புக்கு பிந்தைய பணிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மைக்கேல் ஹாசி இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் துடுப்பாட்டு பயிற்சியாளர் பதவியை நிராகரித்துள்ளார். அதற்கு பதிலாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுடன் பகுதி நேர ஆலோசகர் பொறுப்பை ஏற்க அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த முடிவு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆஷஸ் தொடருக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இதேவேளை இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் தனது பயிற்சி குழுவின் போட்டி பயிற்சியாளர் பதவிக்கு வேறு ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் உள்ளக பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வானிலை காணப்படும் என்று கூறப்படுகின்றது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: சிங்கா ஹரிஹரன்.

0: இருந்தாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரிந்தான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி எப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, ஸ்டார் ஆஃப் த மந்த் சிங்கர் ஹரிஹரன் இந்த மாசம் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கிறத நினைச்சு நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் ஐ எம் சச் அ ஹியூஜ் ஃபேன். ஹரிஹரன் அவர்கள் வந்து அவருடைய பாடல்கள்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு நம்ம ஃபேனாக இருக்கலாம். பட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ சச் அ சியர்ஃபுல் பர்சன் தெரியுமா. அவர் ஒரு முறை இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் எப்படி வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சச் அ ஃபன் பர்சன் டு டாக் டு. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவருடைய யூனோ பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பர்சன் தான். நிறைய அனுபவங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணார் பொறுமையாக ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லி, இன்ட்ரெஸ்டிங்கான சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் சொல்லி, கதைகள்லாம் சொல்லி. இட் வாஸ் ஸோ நைஸ். இது நடந்தது எப்போனா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், நம்ம எக்ஸ்போ 2020 நடந்தது இல்லையா. அப்போது நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கான்சர்ட் ஒன்று நடந்தது. ஸோ அதில் நம்ம ஹரிஹரன் அவர்களும் ஒன் ஆஃப் த மெயின் சிங்கர்ஸாக இருந்திருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர்கிட்ட பேச கிடச்சிது. அப்போது பேசினப்ப தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சிது. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டெலாம், அடுத்ததாக தீபாவளி, அதுக்கப்புறம் சில நூறு காதல் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, லெட் மீ ரிமைண்ட் யூ, இன்னைக்கு என்ன நாள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் புதன்கிழமை. நேற்றுக்கே உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு வென்ஸ்டே மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இன்றைக்கி வென்ஸ்டே. சரி, வென்ஸ்டேயில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, த யூஏஇ லாட்ரியோட லக்கி ட்ரா நடக்கக்கூடிய நாள் இல்லையா. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 9:30 இந்த யூஏஇ லாட்ரியோட ட்ரா நடக்கும். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக அவங்களோட 5 மில்லியன் திரும்ஸ் வின்னரை வேற அறிவிச்சாங்க. அவங்க ஃபோட்டோ எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியுது, ஜென் ஃப்ரம் பிலிப்பீன்ஸ். அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் ஒரு கங்க்ராட் சொல்லிடலாம். அடுத்த முறை அவங்க ஃபோட்டோ மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், த யூஏஇ லாட்ரி .ae வெப்சைட்டுக்கு போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்குங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கக்கூடிய லக்கி ட்ராவில் கலந்துக்கிட்டீங்கன்னா 5 மில்லியன் திரும்ஸோ இல்லைனா 30 மில்லியன் திரும்ஸோ வின் பண்ணுறதுக்கான மாபெரும் வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்த வெற்றியாளராக நீங்களும் ஆகலாம். அதுக்கு நீங்க பண்ணணும், தி யூஏஇ லாட்டரி .ae போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்குறது, சரியா? அண்ட் திஸ் இஸ் brought to you by the Game LLC licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. Back to back. 2 பாட்டு.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: ஓகே, முக்கியமான ஒரு யூஏ அப்டேட் உங்களுக்காக. இங்கே நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் இல்லை, வி ஆர் ஸோ ரெடி ஃபார் த ஃபியூச்சர். இல்லை, ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்ருப்போம். அண்ட் நம்ம யோசிக்கிறத விட நம்ம துபாயினுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நம்ம பார்த்தா ஃபியூச்சரிஸ்டிக்காக பல விஷயங்கள்லாம் வந்து அவர் பிளான் பண்ணுறாரு. அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, துபாய் ஃபியூச்சர் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் நேற்றுக்கு தான் அதை ட்வீட்டும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் சொல்லிருக்கிறது என்னன்னா, ஒரு 4 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த இவெண்ட் November 18-21 வரைக்கும் நிறைய இனோவேட்டிவா திங்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்கர்ஸ், இனோவேட்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சேஞ்ச் மேக்கர்ஸ் இவங்களை வந்து ஒன்று சேர்த்து அவங்களுடைய ஐடியாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம துபாயினுடைய ஃபியூச்சருக்காக பயன்படுத்தலாம், அண்ட் அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டியை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் துபாய் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மற்ற நாடுகளால் ஒரு உலகத்தினுடைய மற்ற சிட்டிஸால் பெரிய ஒரு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிட்டி இல்லையா. ஸோ அவ்வளோ ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்ம துபாயை இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம், ஃபியூச்சர் ரெடி ஆகலாம்ங்கிறதுக்காக இந்த துபாய் ஃபியூச்சர் வீக்கை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேலே வருவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லைக் ஐ ஆல்ரெடி செட், இன்வென்டர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ்னு நிறைய பேர் இதில் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஆல் ரைட், டிராஃபிக் டிராஃபிக் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 311ல் நல்லா டிராஃபிக் இன்னும் பார்க்க முடியுது. 311ல் ஆக்சுவலி காலையிலேருந்து கிராஷே எதுவும் நான் பார்க்கலையே அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. முஹேஸ்னா ஃபர்ஸ்ட்னு எனக்கு இங்கே காட்டுது, துபாய் முஹேஸ்னா ஃபர்ஸ்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறதுனால திஸ் இஸ் டுவார்ட்ஸ் ஷார்ஜா போகக்கூடிய டைரெக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கே ஒரு கிராஷும் இருக்குது. இன்கேஸ் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா இந்த கிராஷின் காரணமாகத்தான் டிலேஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் வேறு எதுவும் unusual தெரியலை. So happy ஆ drive பண்ணுங்க.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

Hassle Morning Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Yeah.

0: 8:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆகிவிட்டது. சரி, யாருக்கு என்ன பாட்டு வேணும் அந்த பாட்டையும் பிளே பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்புவேன். 800-8940 கொஞ்ச நேரமாவே அடிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இப்படி லேட் ஆன உடனே கரெக்டா புடிச்சிட்டீங்க பாத்தீங்களா. எனிவே, குட் மார்னிங். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? உமர், எப்படி போகுது வேலையெல்லாம்? நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க
0: இப்படி சொல்றீங்க. ஒரு சில பேருக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி லைன் கிடைக்குதுன்னே தெரியல. இல்ல, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சரி, விடுங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. ஆடடே. ஓகே, என்ன படம் அது? இல்லையா? வெரி குட். நான் ஏரிக்கரை. ஓகே, நான் ஏரிக்கரை மேலிருந்து. ஓகே, நான் தேடி உங்களுக்காக பிளே பண்ணிடுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, டேக் கேர். ஆல் ரைட், பாய் பாய் பாய். சரி, நம்ம உமருக்காக அந்த பாட்டை தேடி கண்டுபிடிச்சதோ இப்போ நான் ப்ளே பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சமத்தா ட்ரைவ் பண்ணுங்க. ஓகே, டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை, செட்டில் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் செட்டில் ஆகிடும் இந்த வாரம் முடியறதுக்குள்ள. சரியா? ஸோ உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. அண்ட் நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். அப் நெக்ஸ்ட் மதுவும் தயாராக இருக்காரு மசாலா கஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுவீங்களாம். சரியா? டாட்டா.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மாநிலம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். சிதம்பரம் கோயிலை சுற்றி 36 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கடலூர் கடற்கரையில் 8 கோடியில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும் கூறினார். ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் 105 சாலை சந்திப்புகள் 110 கோடி ரூபாயில் செயற்படுத்தப்படும் என்றும் கூறினார். விவசாயிகள் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கடுமையாக விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் இந்நடவடிக்கை குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் கபில் சிபல் வலியுறுத்தினார். மேலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளையும் வாக்காளர்களின் உரிமையையும் பாதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள், வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் செப்டம்பர் 2 முதல் 3 வரை அமீரகத்துக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமீரகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சர் கலாநிதி அப்துல் ரஹ்மான் அப்துல் மனான் அல் அவார் மற்றும் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தக் அல் மரி உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களை அமைச்சர் விஜித ஹீரத் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 2 அமைச்சர் விஜித ஹீரத் அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் கலாநிதி தானி பின் அகமது அல் ஜயூதியுடன் இணைந்து துபாயில் நடைபெறும் ஸ்ரீலங்கா பியாண்ட் யோர் ட்ரீம்ஸ் நிகழ்வில் 2 பதிப்பில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ், எதிஹாத் ஏர்வேஸ், ஃபிளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய பிராந்திய விமான நிறுவனங்கள் முக்கியமான சில வழித்தடங்களில் சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வந்தாலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் சில சேவைகள் தாமதப்படுத்தப்பட்டும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் சில வழித்தடங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சில தாமதமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எதிஹாத் ஏர்வேஸ் நிறுவனமும் பாதுகாப்பு நிலைமைக்கேற்ப தனது விமான அட்டவணையை மாற்றி வருகின்றது. எனவே பயணிகள் விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய பல்வேறு வான்வழி தாக்குதல்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அந்நாட்டின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. பஹ்ரைனில் பொதுமக்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இது அந்நாட்டின் திட்டமிட்ட விரோத நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் பஹ்ரைன் ஆயுதப்படைகள் குற்றம் சாட்டியுள்ளன. தங்களது அனைத்து ஆயுத அமைப்புகளும் ராணுவ பிரிவுகளும் மிக உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாகவும் நாட்டை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொள்ள முழுமையாக தயாராக இருப்பதாகவும் பஹ்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு பொது தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. தலைநகரின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ பின்னர் தீயணைப்பு வீரர்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வேக்கு எதிரான முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் நேற்று தென்னாப்பிரிக்கா 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் தூடப்பட்டு ஆடிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே 17.4 ஓவர்களில் 142 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை 47 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா துபாய் மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட் மார்னிங் ஃபோக்ஸ். 2nd of September 2026. இந்த மாதம் ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்குன்னு 2nd தேதியே சொன்னால் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், அதனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன், போக போக சொல்லிக்கிறேன். கோல்ட் ரேட் வந்து காலையிலே அப்படியே கீழே இறங்கி, நேற்று நைட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால், அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 10-11 மணி போல் இப்போது கொஞ்சம் அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி அப்படி மேலே வர மாதிரி ஒரு சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: ஓகேவா? ஸோ 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 395 திரஹம்ஸ் ஆகும், 21 கேரட் தங்கம் 461, 22 கேரட் தங்கம் 480.75, 24 கேரட் தங்கம் 519.25 திரஹம்ஸாக இருக்கு நண்பர்களே.
1: இன்று தங்கத்தின் விலை
0: ஆல்ரைட். இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் என் கூட தான் ஷோ கேக் போகிறீங்க. நீ யாரா? நான் ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். ஸோ துபாய் ஷார்ஜா டிராஃபிக், இது வந்து யூனிவர்சல், அதாவது யூஏஇ ரெசிடெண்டாக இல்லாதவங்களுக்கு கூட இதை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டூரிஸ்ட்டாக வந்து எங்கேயாவது அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா கூட பார்த்தவங்க வந்து ஆச்சரியப்பட்டிருந்திருப்பாங்க. பட் அதுக்கு நிறைய சொல்யூஷன் கொண்டு வரக்கூடிய வகையில் ஆர்டிஏ தரப்புலேருந்து சரி, எஸ்ஆர்டிஏ தரப்புலேருந்து சரி, நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ ரீசெண்டாக அல் டவுன் பத்தின ஒரு அப்டேட் வச்சிருக்கேன், அதையும் சொல்றேன்.
2: Brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: Yes. இந்த UAE அப்டேட் இஸ் brought to you by ABC Cargo One Courier. And துபாய் ஷார்ஜா டிராஃபிக் இருக்குல்ல, அங்கே வந்து அல் டவுன் டனலில் 85% வெயிட் டைம்ஸ் கட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நவம்பர் 2026 ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வரப்போதில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல் டவுன் ரவுண்ட் அபவுட் வந்துருச்சு அப்படின்னா அல் டவுன் ஸ்ட்ரீட்லேருந்து அல்நாதா பிரிட்ஜுக்கும் துபாய்க்கும் ஈஸியாக ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ வெஹிக்கல்ஸை இந்த அல் டவுன் டனல் வந்து ஹேண்டில் பண்ணுன்னு கேட்டால், ஈச் டைரக்ஷனில் பெர் ஆரில் 4200 வெஹிக்கல்ஸ் வந்து ஈஸியாக இந்த அல் டவுன் டனல் ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்செக்ஷனும் கூட, இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டாகவும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க.
2: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மசாலா கேஃபே brought to you by Corporate Tax on time-க்கு ஃபைல் பண்ண The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: There is no place like home. There's no home like that.
6: தமிழ ஃபோம்ல ஆர்ஜ் இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
7: நிக்கனா 91 போடு. என்னது?

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே? For details, call 056-415-4242.

0: வெல்கம் பேக். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு இன்ஸ்டன்ட்டாக ப்ளே செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம்ல கான்டெஸ்ட்லாம் இருக்குது, நிறைய போய்கிட்டு இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர்ஸ்லாம் கிடைக்கும், அதனால் மிஸ்லாம் பண்ணிடாதீங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் கதை.
0: வணக்கம், உங்கள் பேர் ப்ரோ?
1: முகமது.
0: எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: துபாய்.
0: ஓகே. ஸோ ஆஃபீஸா இன்னைக்கு லீவா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு குத்து படம் இருக்குல்ல,
0: நம்ம குத்து,
1: அதுல அந்த ஓபனிங் சாங் ஒன்னு
0: இருக்குல்ல, இந்த குத்தே அதானே? ஓகே, நான் ஓட
1: கேட்டேன்,
0: நான் போட்டு விடுறேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு போட்டுக்காக்கு, அதெல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக சொன்னீங்க மாமா. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு, மகிஷ் உங்களோட பேசினதில். அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏங்க, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், டோன்ட் பிளே கேம்ஸ் வித் மீ நிகேஷ். அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? டோன் ஞாபகம் வந்துருச்சு. கேரளத்தில் மினிஸ்டர் அவர் யா இப்போமா? ஓகே, ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, டோன்ட் பிளே கேம்ஸ் வித் மீ நிகேஷ். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சசீஃப், துபாயிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: அமரன்ல இருந்து மின்னலை.
0: ஓகே நான் போட்டு வரேன்.
2: ஓகே,
0: தேங்க்யூ, பாய், ஹவ் அ நைஸ் டே. ஸோ ரெண்டு பேருக்காக ரெண்டு பாட்டி போட்டுட்டேன், நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சந்திக்கிறேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை, அது என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இதுக்கு முன்னாடி குத்துலேருந்து குத்தே குத்தே வருது, கேட்டுவாங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Sir,
2: என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா.
1: என்ன?
0: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
1: ஃபார் வாட்?
0: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே.
0: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
1: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
0: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

யூஏயில் மேட்ச் நடக்குது. ஸோ ஏஷியா கப் விமென்ஸ் வந்து யூஏயில் நடக்குது. ஸோ துபாயில் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா மேட்ச்சில் இருக்குது. அதெல்லாம் இப்போ முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். கிரிக்கெட் பற்றி யாரும் ரொம்ப நாளாக பெருசாக பேசுகிறதே இல்லையே. என்ன நடக்குது கிரிக்கெட் உலகத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அதை வகையில் ரீசெண்டாக இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான்கான ரெண்டாவது டெஸ்ட்லேயுமே வந்து பாகிஸ்தான் தோத்து போயிட்டாங்க. இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு ரெண்டுத்தையுமே ஒரு டெஸ்ட்டில் இன்னிங்ஸ் டிஃபீட்டு, ஒரு டெஸ்ட்டில் வந்து 194 ரன் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண பாகிஸ்தான் டீம்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டீமில் இருக்கக்கூடிய 7 பேர் பிளேயர்ஸ் கோச் அசிஸ்டன்ட் கோச் எல்லாரையும் மாறி மாறி சேக் பண்ணாங்க. பயங்கரமாக டென்ஸ்டேட்டாங்க போல இருக்கு யாரோ. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. மற்றபடி எதுவுமே பெருசாக இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் நடக்கலையே இப்போதைக்கு, எதுவும் கிடையாது நினைக்கிறேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமையில் இருக்கும் இந்தியன் டீமை பொறுத்தவரையும். இந்த வாட்டி ஃபைனல் வரதே டவுட் தான். எதுக்கு ஃபைனல் வந்து ஒரு வாட்டி நீங்கள் லாஸ்ட்டில் வச்சு நாங்கள் லாஸ்ட்டில் வந்து விதவிதமான டீம்ஸ் கூட தோக்கிறதுக்கு நாங்கள் ஃபைனலே வராமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எனிவேஸ் இப்போதைக்கு பெருசாக எதுவும் டோர்னமெண்ட்டில் மேட்ச் இல்லை. இது ஒரு அடுத்த வருஷமாக வேர்ல்டு கப் 50 ஓவர்ஸ் வருது, பார்க்கலாம் என்ன நடக்குது. 12 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே. ஸ்டே ட்யூன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் புதிதாக 7 செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். நெல்லை, திருச்சி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல்லில் தலா 100 இடங்களும், கோவையில் 60 இடங்களும் கொண்ட கல்லூரியும் அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் தவிக அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். தவிக ஆட்சியின் முதல் 100 நாட்கள் சினிமா படம் பார்ப்பது போல் இருந்தது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். யதார்த்தத்துக்கும் தவிக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் விமர்சித்தார். தமிழை கூட சரியாக வாசிக்க தெரியாதவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி உள்ளனர் என்று அவர் கூறினார். எம்எல்ஏக்கள் அடிப்படை கணித அறிவு கூட இல்லாமல் பேசுவது வருத்தமளிக்கின்றது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். 100 நாட்களாக முதலமைச்சர் விஜய் மௌன விரதம் இருக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: வழக்கறிஞர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா கோவா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. பணியில் இருக்கும் வக்கீல்கள் மீது தாக்குதல் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் கோவா வக்கீல்கள் பாதுகாப்பு மசோதா 2026 அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணியில் இருக்கும் வக்கீல்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1,00,000 வரை அபராதம் விதிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் பொய்யான அல்லது உள்நோக்கத்துடன் கூடிய புகார்கள் அளிப்பவர்களுக்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை வழியாக சர்வதேச சந்தைகளுக்கு கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் கடத்தும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயற்பட்டு வந்த இந்த போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முறியடிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் DEA மற்றும் பாகிஸ்தான் போதைப்பொருள் தடுப்பு படையின் கூட்டு புலனாய்வின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. August 14 to 29 வரை கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு வந்த சந்தேகத்துக்கிடமான கடல் சரக்கு கண்டெய்னர்களை இலங்கை காவல்துறையினர் சோதனையிட்ட போது இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஷார்ஜா மற்றும் துபாய் இடையே பயணிக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்து காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அல் தாவூன் சுரங்கப்பாதை திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் காத்திருப்பு நேரம் 85% வரை குறையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அல் தாவூன் சுற்றுவட்ட பகுதியில் 500 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சுரங்கப்பாதை அல் தாவூன் தெருவையும் அல் தஹதா பாலம் மற்றும் துபாயையும் இணைக்கும் வகையில் நேரடியான போக்குவரத்து வழியை உருவாக்குகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் மோதல்களை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தூண்டுவதாகவும் ஹோர்முஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் குற்றஞ்சாட்டி ஈரானுடனான தூதரக உறவை துண்டிப்பதாக பெரு அரசு தெரிவித்துள்ளது. தனது நீண்டகால அமைதிவாத கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பெரு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆட்சியால் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து பெரு ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகு கவுஃப் வெற்றி பெற்றார். ஜெனேப் சோன்மேசை 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய கோகு கவுஃப் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று போட்டியொன்றில் லாரன்சோ சொனாகோவை 6-4, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் மற்றொரு முதற்சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்ற கேல் மான்ஃபில்ஸ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்ட்ரா எய்லா 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் மேரி ஸ்டோனியாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புஜீராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கீமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட்ஸ். இந்த அல்தவுன் அப்டேட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட். அது முடிஞ்சிச்சுன்னா நிறைய டிராஃபிக் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருந்தார். ஸோ மெனி பீப்புள் ஆர் கிளாட்லி எக்ஸ்பெக்டிங் அது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வழி மேலே வழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 2 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் அதுக்குள்ள வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வந்திருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் நம்ம பார்த்துடலாம். இது
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஸோ ஹவுசிங் சப்ளை வந்து இன்னமும் குரோ ஆகுது. 56,600 புதிய வீடுகள் இயர் எண்டுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது துபாயில் மட்டும், எமிரேட்டில் துபாயில் மட்டும். ஸோ துபாய், அபுதாபி, நார்தன் எமிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓவராலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தௌசண்ட்ஸ் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸ் இன்னும் டியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட துபாயில் மட்டுமே நான் சொன்ன மாதிரி 56,600 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் 2 வந்து இது ஒரு மிகப்பெரிய ஸ்பைக்காகவும் இருக்கும். அபுதாபியில் வந்து 2,000+ ஹோம்ஸ், ஷார்ஜா வந்து 7,000+ ஹோம்ஸ், நார்தன் எமிரேட்ஸில் ஷார்ஜா வந்து லீடிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அஜ்மான், ராசல் கைமா, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு வீடுகள் வந்து வரப்போகுது. ஸோ எல்லா எமிரேட்லையும் பிரித்து பிரித்து சொல்லியிருக்காங்க எத்தனை வீடுகள் எந்தெந்த எமிரேட்டில் வரப்போகுது அப்படின்னு. அந்த வகையில் வீடுகள் அதிகமாகிறது மூலமாக ரெண்ட் குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். பட் டிமாண்ட் அதிகமாகிறதுனால தான் வீடுகள் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துலலாம் புது வீடு வருதோ மெட்ரோக்கு அருகில் இருக்கான்னு பார்த்துட்டு டக்குன்னு வாங்கி போட்டு விட்டுருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: பெர்ஃபெக்ட். இப்போ வந்து கோல்ட் ரேட் என்னன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லிறேன் குயிக்கா.
2: இன்று தங்கத்தின் விலை
0: 24 கேரட் தங்கம் வந்து 519.25 திரஹம்ஸாக இருக்குது. ஸோ இது நேத்தோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது, லைட்டாக குறைஞ்சிருக்கு. 22 கேரட் தங்கம் 480.75, 21 கேரட் தங்கம் 461, 18 கேரட் தங்கம் 395 திரஹம்ஸாக இருக்குது.
2: இன்று தங்கத்தின் விலை back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மார்ஸோட ரியல் ஃபுட்டேஜ் எல்லாம் விட்டாங்க பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்க வந்து இது ஏதோ யூஎஸ்ல அரிசோனா மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டுலாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நாசா தரப்புலேருந்து வெளிவந்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ஐபால் ஷேப்ல இருக்கு. அதாவது ஐபாலில் நடுவில் வெள்ளையாகவும் சுற்றி, ஐ மீன் நடுவில் கருவாகவும் சுற்றி வெள்ளையாகவும் இருக்கும், இதில் நடுவில் வெள்ளையாகவும் சுற்றி ப்ளூவாகவும் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருக்குது அந்த ஐபால், சுற்றி ஒயிட்டாக இருக்குது, நடுவில் வந்து அப்படியே ப்ளூவிஷாக இருக்குது. நாசா வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து LHS 1140B அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக பேர் வச்சுருக்கலாம். இதுக்கு LHS 1140B அப்படின்னு வைக்கிறீங்க. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரோசனாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மனிதர்கள் வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், ஆக்சுவலாக இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நாசா தரப்புலேருந்து தரவுகள் வெளிவந்திருக்கு. 48 light years அவே ஃப்ரம் எர்த் அண்ட் ஆல்சோ பயங்கர பெருசு, எர்த்தை விட கிட்டத்தட்ட 5.6 மடங்கு பெருசு. ஸோ ஆர்பிட்டை வந்து 24.7 நாட்களில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஹேபிட்டபிள் ஜோன். ஏன்னா up to 20 degrees Celsius வரைக்கும் சென்ட்ரலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காமா? ஸோ அது வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் தான். 20 ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பரேச்சர் தான் வச்சுக்கோங்க. இது வந்து நைட்ரஜன் ரிச் அட்மாஸ்பியராக இருக்கக்கூடும் அப்படின்னு அப்சர்வேஷன்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் லிக்விட் ஓஷன் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பெருசுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் இங்கே மனித உயிர்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. பட் இங்கே மனித உயிர்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், இருக்கலாம், இல்லாமையும் போகலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு பல நாள் தோணும்ல, ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் எத்தனையோ பெருசாக இருக்குங்கிறாங்க, கேலக்சிங்கிறாங்க, அதோட பெருசுங்கிறாங்க, நிறைய இருக்குங்கிறாங்க, நம்ம மட்டுமா இருப்போம்? கண்டிப்பாக வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எனிவேஸ், தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த கேள்வியெல்லாம் விட்டுருவோம், பாட்டு கேட்போம். இதை பற்றி யோசிச்சோன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பற்றாதுன்னு இது ஒரு பிரச்சனையாக மாறிடு. பட் ஜாலியாக நம்ம வந்து யோசிப்போம். இதை பற்றி இன்னும் சில ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பாட்டு முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Iyer's premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home, there's no home like that.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: Tamil FM la RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இருக்கு ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, மெரால்டா ஜுவல்ஸோட அடுத்த ஸ்டோர் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில் கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ 5th of September சாட்டர்டே ஓப்பனிங்க்கு யார் வராங்க? ஆக்ட்ரஸ் மிருணால் தாக்கூர் வராங்க. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரை அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் 5th September கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு போயிட்டு வாங்க. ஆல்சோ நீங்கள் 500 AED வர்த் வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல. தொடர்ந்து நீங்கள் கேட்குறது மூலமாக காண்டெஸ்ட் இருக்குள்ள, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். ஸோ எல்லா ஷோஸ்லையுமே காண்டெஸ்ட் நடக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். மெரால்டா ஜுவல்ஸ் வழங்கக்கூடிய 500 dirhams மதிப்புள்ள வவுச்சர் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் அண்ட் வின் பிக். சரியா, டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா?
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: All right. Al Safa first pakkathile Al Wasl road la rendu pakkamum konjam slow movement irukku. அண்ட் அல்கூஸ்குள்ள D72 நல்லாவே ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதை மெயின் ரோட்ஸில் இல்லை அப்படின்னாலும் டுவர்ட்ஸ் அல்பர்ஷா ஃபஸ்ட் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அல்கூஸ் 4th பக்கத்தில் D72 நல்ல ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அண்ட் வேறு மற்றபடி துபாய்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் சாயித் ரோட்டில் கிடையாது, இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு D71, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி 11 டுவர்ட்ஸ் ஷார்ஜா நல்ல ஸ்லோ அபுஷாகர கிட்டலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் துபாயுமே வந்து நல்ல ஸ்லோ, மலையா ஸ்ட்ரீட்டும் நல்ல ஸ்லோ, வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட், கல்ச்சரல் ஸ்கொயர், அல்தயித் ரோட், E3

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: உருவாக்கி இந்த அழுக்கலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நேபாள வெள்ளத்தில் சிக்கி காணாமற் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேபாளம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேரில் மீட்கப்பட்டவர்கள், சிகிச்சை பெற்று வருபவர்கள், காணாமற் போனவர்கள் குறித்த விவரங்களை அவர்களின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்க உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழக அரசு தரப்பில் முன்னிலையான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், தமிழகத்தில் இருந்து கைலாசத்துக்கு யாத்திரை சென்ற 305 பேரில் 220 பேர் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். மீதமுள்ள 85 பேரை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் கோயில்களுக்குள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளமை பக்தர்கள் மீது தொடுக்கப்படும் மறைமுக மனத்தாக்குதல் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இறைவனை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள்? கோயிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதற்காக அதை வைப்பதற்கே 5 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: நேபாளத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் பாயும் ஆற்றில் வழக்கத்துக்கு மாறாக தென்படும் மீன்கள் மற்றும் அறியாத மீன்கள் குறித்து முக்கிய எச்சரிக்கையை அம்மாநில அரசு வழங்கியுள்ளது. சம்பரன் மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் கோபால்கஞ்ச், பகஜா, சாரன் உள்ளிட்ட பகுதிகளில் பெரிய அளவிலான வித்தியாசமான மீன்களை ஆற்றுப்பகுதியில் பிடிப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக பீகார் மாநில மீன்வளத் துறை பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த மீன்களை சாப்பிட்டு சிலரது உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆற்று நீரில் அழுகிய நிலையில் மனித மற்றும் விலங்குகளின் சடலங்களை பார்த்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: அரசாங்கம் பெற்றுள்ள வெளிநாட்டு கடனின் அளவு அதிகரித்துள்ளது என்று சில தரப்பினர் கூறும் கூற்றுக்களை தாம் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக இலங்கையின் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டாக்டர் அனில் ஜாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எந்தவொரு அதிகாரப்பூர்வ தரவுகளும் இல்லாமல் இத்தகைய கூற்றுக்களை வெளியிடுவது வருந்தத்தக்கது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி அரசாங்கத்தின் கடன் 190 பில்லியன் ரூபாய்களுக்கும் மேல் அதிகரித்துள்ளது என்று சில ஊடக அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அமைச்சர் குறிப்பிட்டார். கடன் தொகை எவ்வாறு அதிகரித்துள்ளது என்பது குறித்து அந்த அறிக்கைகளில் குறிப்பிட்ட விளக்கம் எதுவும் இல்லை என்றும் அதில் வழங்கப்பட்டுள்ள சில தரவுகளும் தவறானவை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமீரகத்தில் உடல் நலக்குறைவுடன் இருக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கல்வி நிறுவனங்கள் பெற்றோரை அறிவுறுத்தியுள்ளன. காய்ச்சல், இருமல், வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகள் முழுமையாக குணமடையும் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று பள்ளிகள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் குழந்தைகள் விரைவாக குணமடைவதுடன் வகுப்பறைகளில் நோய் பரவுவதையும் கட்டுப்படுத்த முடியும் என பள்ளி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. யுக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ரஷ்யாவின் வான்வெளி விரைவில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மூடப்படும் என யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். ரஷ்ய வான்வெளியை பயன்படுத்தும் அனைத்து விமான நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் முக்கிய ரஷ்ய விமான நிலையங்களை தொடர்ந்தும் பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ரஷ்யாவின் வான்வெளி தற்போது முற்றிலும் ஆபத்தானதாக மாறி வருவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் அணியின் நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிப்பதாக தேர்வுக்குழு மற்றும் அணி நிர்வாகத்தைச் சேர்ந்த ஆகிப் ஜாவேத் தெரிவித்துள்ளார். மீண்டும் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ள வீரர்கள் முக்கியமான வெளிநாட்டு தொடர்களில் தங்களது ஆட்டத்தை மேலும் உயர்த்தி கடுமையாக போட்டியிட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே பாகிஸ்தான் வீரர் இமாம் உலாக் தொடர்பாக விசாரணை நடத்தப்படலாம் என்றும் ஆகிப் ஜாவீத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணி தேர்வில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் வீரர்களின் செயற்பாட்டை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: சற்று நேரம் கழித்து நாம் மீண்டும் சந்திக்கிறோம். 89.4 தமிழ் FM பேசிட்டு இருக்கேன். அப்படியே
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து இல்னஸ் ப்ரோட்டோகால்ஸையும் கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு பரவாயில்ல போயிட்டா அப்படிலாம் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு அரிச்சு பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ஃபீவர், காஃப், வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது மூலமாக கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு இது பரவும் அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு லீவ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வந்து கொஞ்சம் விட்டு ஃபீவர்னா லீவ் போட்டிருவியா, உனக்கு கோல்டுக்கெல்லாம் லீவ் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் போது மட்டும் என்னதான் பண்ணாங்களோம்ல. உள்ளதுலேயே பாவப்பட்ட ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரேஷன் தான் நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, முருடால் தாக்கூர் ஆரஹாஹே, எங்கே ஆரஹாஹே, மெராலா ஜுவல்ஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில் செப்டம்பர் 5 ஓப்பன் பண்ண போகிறாங்க, விச் இஸ் ஆன் சாட்டர்டே. ஸோ அதுக்கு முருடால் தாக்கூர் வராங்க லான்ச்சுக்கு, நீங்களும் போயிட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ 500 dirhams மதிப்புள்ள வவுச்சர்ஸ் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா மெராலாவோடது நீங்கள் 89.4 தமிழ் FM தொடர்ந்து கேட்கணும். அதில் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் காண்டெஸ்ட் இருக்கும், அந்த காண்டெஸ்ட்டில் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் வவுச்சர்ஸை வின் பண்ணலாம்.
1: Back to back.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழே.

தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தங்களுக்கு பிடித்த பாட்டை இப்ப நான் கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: முகேஷ்னா பக்கத்துல டுவர்ட்ஸ் ஷார்ஜா E311 அதே E311ல டுவர்ட்ஸ் துபாய் வந்து சஃபாரி மால் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சார்ஜாருங்கிற டுவர்ட்ஸ் E311 வந்தீங்கன்னா ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. கிசைஸ்ல ஆரம்பிச்சு சார்ஜா ரிங் ரோட்டில் டுவர்ட்ஸ் E311 வரும்போது ஃபுல் ஃபுல் ஃபுல் ஸ்லோவாக இருக்குது. மலையா ஸ்ட்ரீட்டு E11 அதே மாதிரி கசிமியால் கிங் ஃபைசல் ரோட் ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆகிருக்கு. பயங்கர ஸ்லோவாக இருக்குது கிங் ஃபைசல் ரோட் அண்ட் வேறங்க நிறைய இடத்துல டிராஃபிக் இருக்குங்க. சார்ஜாக்குள்ளே பார்த்துக்கோங்க. துபாய்க்குள்ளே பெருசாக டிராஃபிக் இல்லைனாலும் சார்ஜாக்குள்ளே நிறைய இடத்துல டிராஃபிக் இருக்கே பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம், சார்ஜா இருந்து பாஷா.
0: சார்ஜா, பாஷாவுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: பாண்டியன் பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க.
0: ஓகே பாஷா, நான் போட்டுறேன். Thank you. Have a nice day. பாண்டியன் படத்துல இருந்து பாஷாவுக்காக பாட்டு போட்டு அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க? ஹலோ.
3: ஹலோ,
0: கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜா.
0: ராஜா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: என்ன
1: மனசு தொட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

நமக்கு இந்த கிளாசிக் ரெட்ரோ கேம்ஸ்லாம் ஆடணும்னு ஆசை இருக்கும்ல, அடிக்கடி வந்து சிஸ்டத்தில் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது ஆடனா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு ஃபீல் ஆகிறது உண்டு. அதை நீங்கள் விளையாடுறதுக்கு சில பல வெப்சைட்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதில் ஒன்று ஒன்றா நான் வந்து அன்லீஷ் பண்ணி விடுறேன். இந்த நிண்டெண்டோ கேம்ஸ், அதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷனில் 1, 2 வந்த கேம்ஸ், பழைய ரோட் ரேஷ் மாதிரியான கேம்ஸ்லாம் நீங்கள் ஆடணும் அப்படின்னா

கிரிக்கெட்டுன்னு இந்த வைசிட்டி கேமில் யோசிப்போம். நிறைய கேம்ஸ் இருக்குது, மேக்ஸ் பெயின் இருக்குது, கிரிக்கெட் 2700 கேம் இன்னி வரைக்கும் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பேசிக் சிஸ்டத்துலேருந்து அட்வான்ஸ் சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் அது எடுக்கும். நிறைய பக்கெல்லாம் இருக்கும் அதில், செம காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ கேம் லவர், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் விசிட் பண்ணி. அப்புறம் இந்த மினி கிளிப் கேம்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆன்லைனில் போட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம விளையாடுவோம். ப்ரௌசிங் சென்டருக்காகவே பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட கேம்ஸ், ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா ஆடும் வரும் அதில். அதே மீறி அந்த ஆடெல்லாம் நேவிகேட் பண்ணி நம்ம வந்து விளையாடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். ஸோ ரெட்ரோ கேம்ஸ் டாட் ஓஎன்எல் போயிட்டு விளையாடி பாருங்கள். சரியா? அப்படி நாங்கள் இந்த கிளம்ப நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பக்கங்களை வந்து தெரியப்படுத்துங்க. நாளை இதே நேரம் சந்திப்போம். டேக் கேர், பை பை, ஹாவ் எ நைஸ் டே. மறக்காமல் லஞ்ச் சாப்பிட்டுருங்க, ஓகேவா? 91 போடு.

0: தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
1: There is no place like home. There's no home like that.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் எப்போது நிறைவேற்றி தருவார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பினார். போராடும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் விஜய் பேசுவாரா என்றும் அவர் வினவினார். சென்னையில் போராடும் தூய்மை பணியாளர்களை ஒரு அமைச்சர் கூட இதுவரை சந்திக்கவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 100 நாட்களை தாண்டும் வரை காத்திருக்கப் போகின்றீர்களா என்றும் அவர் வினவினார். திமுக ஆட்சியின் போது போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்றும் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தூய்மை பணியாளர்களை சந்திப்பதை முதலமைச்சர் மறுப்பது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வினவினார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் யுக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாட்கள் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 5 தேதி வரை யுக்ரைன் மற்றும் போலந்து நாடுகளில் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அங்கு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்று வெளிவிவகார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் உள்ள மட்டத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க தெரிவித்தார். உழைக்கும் போது அறவிடப்படும் வரியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்நிலைமையை விரைவாக சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஆயிரக்கணக்கான புதிய குடியிருப்பு தொகுதிகள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் மட்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 56,600 புதிய குடியிருப்பு அலகுகள் கூடுதலாக சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வரும் வலுவான தேவையை தொடர்ந்து கட்டுமான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக புதிய குடியிருப்பு திட்டங்களை சீர்த்து வருகின்றன. தனியார் நிறுவனம் ஒன்றின் 2026 ஆண்டின் 2வது காலாண்டுக்கான ரியல் எஸ்டேட் சந்தை அறிக்கையின்படி நாட்டில் புதிய குடியிருப்பு விநியோகத்தில் துபாய் தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையில் கடற்படை கண்ணி வெடிகளில் மோதி 2 எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இதேவேளை சவுதி அரேபியாவின் தேசிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான பஹ்ரி கடந்த ஆகஸ்ட் 31 ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த சிதர் என்ற கப்பல் தாக்குதலுக்கு இலக்கானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவத்தில் 2 மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் அவர்கள் இருவரும் பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அந்த கப்பலுடன் தற்போது தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் போட்டி இன்று ஆரம்பமானது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 6.2 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 35 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

எந்த நேரமும் உன் கதவு தட்டுவேன் அப்படிங்கிற வரி வரும்போது கதவு தட்டுற அந்த ஓசையை வந்து நீங்க கவனிச்சிங்களா? இந்த பாட்டில் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான சில மாயாஜாலங்களை வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பண்ணியிருப்பார். வைரமுத்து அவர்கள் வரியில் அந்த பாட்டு வந்தது ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி எது அப்படின்னா, இந்த வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு, இல்ல ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. ஒரு குறுந்தொகை பாடலை இப்ப எனக்கு படிக்க கிடைச்சது. மிளை பெருங்கந்தன் அவர் தான் இந்த பாட்டை வந்து இயற்றியிருக்காரு. குறிஞ்சி திணையில இந்த பாட்டு வந்து வருது. காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே, நினைப்பின் முதைச்சுவர் கலித்த முற்றா இளம் புல் மூதாதை வந்தாங்கு விருந்தை காமம் பெருந்தோளாயே என்ற ஒரு பாட்டு. இதுல காமம் என்று குறிப்பிடப்படுறது காதலைத்தான். காதலுக்கும் காமத்துக்கும் பெரிய இடைவெளி கிடையாது, பெரிய வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. காதலை பற்றி அறியாதவங்க அதை வந்து ஒரு நோய் அல்லது துன்பம் அப்படின்னு இகழ்ந்து பேசுவாங்க. ஆனா காதல் என்பது ஒரு பெரிய விருந்து, அதை வந்து நீ உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து பொருள் சொல்லுது. காமம் காதல் என்பது அணங்கோ பிணியோ கிடையாது, அது வந்து எந்த விதமான நோயோ அல்லது துன்பமோ கிடையாது, அது ஒரு பெரு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும் கொண்டாட்டம் தானே இந்த காதல், இல்லையா? நாம தொடர்ந்து பேசலாம். முதல் பாடல் வருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து, முகை மழை. அதுக்கப்புறமா கருமுகில் கண்ணழகோ அப்படிங்கிற பாட்டு வருது காந்தா படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மனிதர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக நுட்பமா ஆராய்ஞ்சு அதனுடைய ஒவ்வொரு படிநிலைகளுக்கும் பெயர்களை வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அன்னைக்கு நாம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, மலர்களினுடைய ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பெயர். அது முளை விடுறதுல இருந்து, மலர் வந்து முளை விடாது இல்லையா, சரி, இந்த மலர் வந்து பூக்க தொடங்குறதுல இருந்து அது முகை மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாடி விழுற வரைக்கும் பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பற்றி நாம பேசியிருந்தோம். இப்போ சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா, இதுலயும் பல வகைகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மிக நுட்பமாக அதை வந்து பெயரிட்டிருக்காங்க. 12 வகையா வந்து அதை வகுத்திருக்காங்க. அருந்துதல் முதலாவது. அருந்துதல் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிறிய அளவில் வந்து சாப்பாடை சாப்பிடும்போது அதை வந்து அருந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உண்ணல். உண்ணல் அப்படிங்கிறது நல்லா பசி தீர்றதுக்கு சாப்பிடுறது. அதுக்கப்புறமா உறிஞ்சல், வாயை வந்து குவிச்சு வச்சுட்டு நீரியல் ஆகாரத்தை வந்து எடுத்துக்கொள்றது. அது வந்து இப்போ தண்ணி குடிக்கிறது, அது கூட நம்ம உறிஞ்சல்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து குடித்தல், இதுதான் குடித்தல். பாருங்க, நீரியல் உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பசி நீங்கிறது மாதிரி சாப்பிடுறது. இது வந்து கஞ்சி குடிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதை நாங்கள் சொல்லலாம். அடுத்து தின்றல், அதுதான் தின்பண்டங்களை உட்கொள்ளல் தான் தின்றல், தின்னல் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே தின்னல் கிடையாது. ஓ, அப்புறம் பாருங்க, துய்த்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லி இருக்கு. சாப்பாட்டை வந்து நல்லா சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளுதல் தான் துய்த்தல். அப்புறம் நக்கல், நக்கிறது நமக்கு தெரியும், நாக்கால அப்படியே துளாவி சாப்பிடுறது. அடுத்தது நுங்கல் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கு. நல்லா எல்லா சாப்பாட்டையும் முழுவதையும் அப்படியே ஒரே வாயில ஈர்த்து உறிஞ்சி அப்படியே சாப்பிடுறது, அது வந்து நுங்கல். அப்புறம் பருகல், அது தெரியும் நமக்கு, நீரியற் பண்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது, நீர் பருகுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தண்ணி குடிக்கிறது தான் அது வந்து பருகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மாந்தல், ரொம்ப வேட்கையோட மட மடன்னு நம்ம வந்து இதையாவது வந்து உட்கொள்றோம் அப்படின்னா அது வந்து மாந்தல். அப்புறம் மெல்லல், அது தெரியும் நமக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பல்லால கடிச்சு சாப்பிடுறது. அடுத்து விழுங்குறது, பல்லுக்கும் நாக்குக்கும் இடையே தொண்டை வழியா நாம வந்து சாப்பாடை வந்து விழுங்குறது, அது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல நம்ம சில சொற்கள் வந்து நம்ம இப்பவும் வந்து புழக்கத்துல இருக்கு, ஆனா சில சொற்கள் வந்து நமக்கு தெரியாது. இப்ப துவைத்தல், துய்த்தல் அப்படின்னா சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. துய்த்தல் அப்படிங்கிற சொல்ல வேறு இடங்கள்ல பயன்படுத்துறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன, துய்த்தல், அதே மாதிரி உறிஞ்சல், எல்லாம் மிச்சம் எல்லாமே வந்து நம்ம புழக்கத்தில் இருக்கு. இந்த துய்த்தல் மட்டும்தான் எனக்கு இதில் புதுசாக இருந்தது. அடுத்து நுங்கல் வந்து புதுசான ஒரு சொல் தான். சாப்பாட்டை வந்து ஒரே வாயில் அப்படி ஈர்த்து உறிஞ்சி உட்கொள்றது தான் நுங்கல். இதில் ஏதாவது சொற்கள் வட்டார வழக்கில் இன்னும் புழக்கத்தில் இருக்கா, நாங்கள் இந்த சொற்களை இன்னும் புழக்கத்தில் வச்சுருக்கோம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற நான் சொன்ன சொற்களில் ஏதாவது இருக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்கள். 800-894-0 என்ற எண்ணுக்கு, கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்க வந்து சொல்லலாம். அடுத்து குள்ளநரி கூட்டம் படத்துல இருந்து விழிகளிலே பாட்டு வருது. அதுக்கப்புறமா துரோத்தி படத்துல இருந்து முத்துமணி பாட்டு வருது. இளையராஜா இசையில பாட்டு கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு அப்படின்னா, இந்த பொங்கல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது இந்தியாவில் நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பொங்கல்னு ஒரு சாப்பாட்டை வந்து குறிக்கிறீங்க இல்லையா, ஆனா இலங்கையில பொங்கல் என்ற சாப்பாடுங்கிறது எது அப்படின்னா, பச்சரிசியால பொங்கப்பட்ட நல்ல இனிப்பான சோறு சரியா. அதில் வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு அதை பொங்கி எடுத்து பாலெல்லாம் போட்டு பொங்கி எடுத்து அது தைப்பொங்கல் நாளில் நாம் வந்து பண்ணுவோம். இதுதான் எங்களை பொறுத்தவரையில் பொங்கல். இப்போ நீங்கள் ஒன்று இதை வந்து பொங்கல்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து அப்போலேருந்து இருக்குது. ஒரு நாள் தமிழ்நாட்டில் சென்னையில் போயிட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் அப்படின்னு வர சாப்பாடை பார்த்து நான் அப்படியே வியந்து போனேன். இதுக்கு ஏன் பொங்கல்னு பேர் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் பொங்கல்னா அது வேறையே அப்படின்னு. பொங்கலை வந்து இதுவும் இன்னும் யாழ்ப்பாணம் அந்த மாதிரி வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து புக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் பொங்கல்னு, இதை ஏன் பொங்கல்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து படிக்க கிடைத்தது என்ன அப்படின்னா, இந்த சோறுக்கு வந்து பலவிதமான பெயர்கள் வந்து தமிழில் வந்து இருக்கு. அடிசில், அழினி, கூழ், அவள், கொன்றி, நிமிரல், புழுங்கல், பொம்மன், மிதவை, பருக்கை, பிசி, அன்னம், இப்படி பல சொற்களால் வந்து நாம் சோற்றை வந்து அழைக்கிறோம். அதுவே சோறு வந்து முதல்ல நெல்லாக இருக்குது, கோதோடு இருக்கும்போது அது நெல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் அதை குற்றி எடுக்கும்போது அரிசியாக இருக்குது, வேக வச்சதுக்கப்புறமா அது சோறாக மாறுது. இப்படி சோற்றுக்கும் பல படிநிலைகள் இருக்குது, அதுக்கும் நம்ம வந்து பெயர்கள்லாம் வச்சுருக்கோம். இதில் பச்சை அரிசியால் பொங்கப்பட்ட சோற்று தான் சோறு தான் பொங்கல். அடுத்து புழுங்கல் அரிசியால் பொங்கப்பட்ட சோற்று வந்து புழுங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த காலத்துல இருந்து இப்படி அழைக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இது எப்போ மாறி, நீங்க பொங்கல்னு சொல்றீங்க இல்லையா, அதை வந்து பொங்கல்னு எப்ப சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கு. இதை விட கொழுஞ்சோறு அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னா கொழுப்பு நிணம் கலந்து ஆக்கியது. அப்புறம் செஞ்சோறு, சிவப்பரிசி சோறை வந்து செஞ்சோறுன்னு சொல்றாங்க. அப்புறம் நெய் கலந்த சோறு நெய்ச்சோறு, புளி குழம்பு கலந்த சோறு புளிச்சோறு, அப்புறம் பால் கலந்த சோறு பாட்சோறு, அது தெரியும். அப்புறம் வெண் சோறு, வெள்ளிய அரிசி சோறு வந்து வெண் சோறு. இப்படி ஒவ்வொரு பெயர்களை வந்து நாம சொல்லிட்டு வாரம். ஆனா பொங்கலுக்கு ஏன் பொங்கல்னு பேர் வந்தது அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு, அதுவும் நீங்க தமிழ்நாட்டுல சரியா. இலங்கையில வந்து நாங்க பச்சரிசியால பொங்கப்பட்ட அந்த சோற்றை பொங்கல் அப்படின்னு தான் சொல்வோம். சரி, அடுத்து காற்றோடு பட்டம் பாட்டு வருது, அயோத்தி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது கழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லகரம் கிருஷ்ணியுடன். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of ராகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட்.

0: சரி, மனசு தொட்டமிட்டுல பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த பொங்கல் ஏன் நீங்க பொங்கல்னு சொல்றீங்க, அதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிட்ட சொல்லுங்க. சரியா, இப்ப பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு
1: கேட்டீங்க?
0: வேற பாட்டு ஏதாவது விருப்பமான பாட்டு கேளுங்க. நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.
4: தாக தாக தாக. தென்ன தென்ன தென்ன.

மாலா கோடி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் தாவிக்கா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற நேரலையை மக்கள் ரசிப்பதாக தாவிக்கா நினைக்கின்றது, விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவிக்கா தலைவர் விஜய் ஏற்றுக்கொள்வார் என்று புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவோம் என்று காங்கிரஸ் அமைச்சர்கள் கூறியிருப்பது அவர்களின் எண்ணம். தங்கள் எண்ணத்தை சொல்ல அவர்களுக்கு உரிமை உண்டு என்று அவர் கூறினார். இது ஜனநாயக நாடு, நாங்கள் கூட்டணியில் இருப்பதால் யாருக்கும் அடிமை கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: மறைந்த நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத் முன்னாள் மேலாளர் திஷா சாலியின் மரணம் தொடர்பில் சிபிஐ விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் முன்னாள் மேலாளரான திஷா சாலியின் மரணம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விரிவான விசாரணை நடத்துமாறு மத்திய புலனாய்வுத்துறைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2020 June 8 மும்பையின் மலாட் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் 14th மாடியில் இருந்து விழுந்ததில் திஷா சாலியன் உயிரிழந்தார். இதற்கு சில நாட்களுக்கு பிறகு நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் பாந்த்ராவில் உள்ள தனது வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 2026 ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் இன்று வெளியாகின்றன. பெறுபேறுகளை www.doenets.lk என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: குழந்தைகள் பள்ளிக்கு திரும்பும் பயணம் மற்றும் பள்ளி நேரம் முடிந்தவரை பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் துபாய் நகராட்சி 500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வுகளில் பள்ளி கேன்டீன்கள், கட்டட வசதிகள், நீச்சல் குளங்கள் மட்டுமின்றி மாணவர்களின் சீருடைகளும் பரிசோதிக்கப்பட்டன. பள்ளி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தர நிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் நேரடி கள ஆய்வுகளுடன் ஸ்மார்ட் கண்காணிப்பு முறைகளையும் இணைத்து செயற்படுத்தி வருகின்றனர். நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நேபாளத்துக்கு 3rd அவசரகால நிவாரண உதவிகளை தயாரித்து வருவதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2nd குழுவாக DNA நிபுணர்களையும் இமயமலை நாடான நேபாளத்துக்கு அனுப்ப உள்ளதாக கூறியுள்ளது. பேரிடர் பகுதியில் சிக்கியுள்ள எல்லைப் பகுதி மக்கள் மற்றும் யாத்திரிகர்கள் தரைவழி எல்லைச் சாவடிகள் மற்றும் விமான நிலையங்கள் வழியாக வெளியேறி வருவதாகவும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தோனேஷியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. துபாய் DICS மைதானத்தில் இன்று மாலை 6:30 இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the #1 auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கசியூரா ராசின் மற்றும் ஓதாயித் பகுதிகளில் இன்று 47°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 43°C துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 42°C அபுதாபி, அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 41, 38 மற்றும் 35°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் சில பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீ
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
4: Stay tuned.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
7: மகிழுங்கள்.
6: நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
8: One hour of non-stop Raja Hits.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: பேசுவேன் நினைக்கல. நீங்க பாட்டு கேப்பீங்க கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: புதுக்கோட்டையில் பழங்குடியின மாணவிகள் பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்தார். பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி நடத்துனரும் ஓட்டுநரும் மாணவிகளை இறக்கிவிட முயன்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இறங்க மறுத்த மாணவிகளை பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டது மனிதநேயமற்ற கொடூரச் செயலாகும் என்று கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்தார். பள்ளி செல்லும் குழந்தைகள் மீது தீண்டாமை நிகழ்த்தும் அளவுக்கு சாதி எனும் மனநோயால் சமூகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சாதி எனும் மனநோயால் சமூகம் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது வெட்கி தலை குனிய வேண்டிய அவலம் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். அயோத்தியில் உள்ள ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் முதல் முழுநேர சிஇஓவாக மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். சுமார் 38 ஆண்டுகள் இந்திய விமானப்படையில் பணியாற்றிய அவர் மேற்கு விமானப்படை கட்டளையின் தளபதியாகவும் பணியாற்றியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. இந்த பரீட்சையில் அதிகளவான மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெட்டுப்புள்ளிக்கு அதிகமாக 56,000 பேர் பெற்று சித்தி அடைந்துள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சையில் 294,132 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 289,867 பேர் தோற்றியிருந்தனர்.
1: அமீரக செய்திகள்.
2: ராசல் கைமாவின் குடியிருப்பு ரியல் எஸ்டேட் சந்தை வலுவான வளர்ச்சிக்கு பிறகு தற்போது மந்தமடைவதற்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில மாதங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகளும் வாடகைகளும் சற்று குறைந்துள்ளன. இதனிடையே 2028 இறுதிக்குள் சந்தையில் 13,800 புதிய வீடுகள் வரவுள்ளன. 2026 முதல் பாதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6.5% அதிகமாக இருந்தன. இதேவேளை வில்லாக்களின் விலைகள் கிட்டத்தட்ட 6% உயர்ந்தன. ஈரான் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் குஹெஸ்தாக் பகுதியில் திருமண விழா ஒன்றின் மீது நேற்றிரவு அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஈரான் செம்பிரை சங்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருமண விழா நடைபெற்ற இடம் பொதுமக்கள் கூடும் குடும்ப நிகழ்ச்சிக்கான இடமாக இருந்ததாகவும் அங்கு பொதுமக்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுவதால் இச்சம்பவம் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தீவிரமான கவலைகளை எழுப்புகின்றது. எனவே சுயாதீனமான பாரபட்சமற்ற முழுமையான மற்றும் பயனுள்ள விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஈரான் செம்பிரை சங்கம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கான ஒருநாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒருநாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிக்காக குசல் மெண்டிஸ் அணித்தலைவராக செயற்பட உள்ளதோடு தசுன் சானக்கு இலங்கையின் ஒருநாள் அணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சசிந்த் கொலம்பகே ஒருநாள் அணியிலும் தரிந்து ரத்நாயக்க மற்றும் லஹிர் உதார ஆகியோர் T20 அணியிலும் இடம்பெற்றுள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 89.4 Tamil FM Nama Radio Nama Music Star of the Month
3: Singer Hariharan

எப்படி வந்தவா கரெக்டான டைமுக்கு வந்தமா இன்னைக்கு? அப்படித்தான், அவ்வளவுதான். Good evening, my dear beautiful people. Welcome back to the Evening Kada. உங்கள் அபிமான 89.4 தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்கு பிரியமான ஒரு ஷோ. இன்னொரு 4 மணி நேரத்துக்கு நாம தான் நம்மளே தான். போதும் போதும்ப்பா, எத்தனை வாட்டிப்பா கை தட்டுவேன். ஒரு அசிஸ்டண்ட்டை கூட சேர்த்துக்கிட்டு சம்மந்தலாத பட்டன்லாம் போட்டு போட்டு காட்டுறான் எனக்கு. ஓகே, எனிவேஸ் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருந்தீங்களா? ஆனால் எனக்கு வந்து இப்போ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதும் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதும் இந்த இடைப்பட்ட கேப் வந்து ஃபீலே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ தான் நான் ஷோ முடித்தோம், அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு ஷோவா? இப்போ தானே ஆஃபீஸ்க்கு வந்தோம், திருப்பி இன்னொரு வாட்டி ஆஃபீஸா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு எனக்கு தெரில. சில நேரம் அப்படி இருக்கும் போல. ஒரு சில நேரம் எப்படி இருக்குன்னா, அப்பா இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு வந்திருப்பேன், அந்த ஒரு நாள் தான் ஆயிருக்கும், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். சனிக்கிழமை சனின்றேன், செவ்வாய்க்கிழமை ஷோ முடிச்சுட்டு போயிருப்பேன், புதன்கிழமை கரெக்டாக 4 மணிக்கு வந்திருப்பேன். எனக்கு எப்படி ஆகும்னா, நடுவில் ஒரு 5 நாள் 6 நாள் கேப் விட்ட மாதிரி இருக்கும். இது என்ன மைண்டு தான் நம்மகிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் காலை காட்டணும். சரி ஓகே, உள்ளுக்குள்ளே வந்ததுமே சூப்பராக அழகாக எஸ்கே அண்ணன் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன்.

0: நெஞ்சு குழி கொட்டி வரும், நெஞ்சு குழி கொத்தி போகிற அட்டி அலையே அலையே. இன்னைக்கு ஃபுல்லாக எஸ்கே ஆன பாட்டு கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டாவது பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எஸ்கேன்னு, அதுக்கப்புறம் மேனேஜரு அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டுலாம் வந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அடி திடீர்னு பார்த்தா ரேடியோவில் ஒரு மணி நேரத்தில் ஒரு பாட்டாவது உங்கள் பாட்டு போகாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். கரெக்டு தானே சொல்லணும்ல, இந்த மாதிரி யாராவது பார்த்தா சொல்லித்தர ஆகணும். அதேதான் உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் மூணாவதா ரெமோல இருந்து ஒரு பாட்டு போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாட் கேன் பி, வாட் சாங் கேன் தட் பி? ரெமோனிக்காதல் ரெமோனிக்காதல் தானே போடலாமா, இல்லை வந்து உன் பேர் என் பேர் சேர்த்து அப்படி ஒரு அப்படி பாட்டு வந்துட்டு இருங்க. ஜாலியான பாட்டு, மெலடியான பாட்டு, கொஞ்சம் ஸ்லோவான பாட்டு அப்படின்ட்டு ஒரு வெரைட்டியாக வருது இன்றைக்கி. ஓகே, அதெல்லாம் இந்த ரெமோ படத்தில், இந்த ரெமோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டைமில், அந்த இடைப்பட்ட கேப்பில் அப்போ வந்து நான் வந்து பயங்கரமாக ஒரு காதல் ஒன்று பண்ணிகிட்ருந்தேன் அந்த டைமில். சரி, எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அந்த காதல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரிக்ரெட் பண்ண வேண்டிய டைம்டா அதெல்லாம். ஆமாம், அது அப்படி ஒரு காதல், இது அது நல்லா தான் போச்சு. ஏன்னா ஒரு சில நேரம் வந்து நம்ம பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி லவ் பண்ணும்போது அந்த டைமில் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாட்டோ இல்லை மியூசிக்கோ எதாவது ஒன்று இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் லேட்டரான ஒரு சில வருஷம் கழித்து என்றைக்காவது ஒரு நாள் அந்த பாட்டோ மியூசிக்கோ கேட்டால் நமக்கு அது ஞாபகத்துக்கு வரும். இப்போ அப்படித்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரப்போகுது. இது எப்படின்னா, குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே நானே காலை விட்டுட்டு ஐயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தவிக்கிற மாதிரி இந்த பாட்டை கேட்குறது. பட் இருந்தாலும் ஓகே, அது நடந்து முடிஞ்சு போச்சு. எங்கடா யூஏஇ பட்டன்? அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குது, போதான் பினீத் அந்த அல்தாவுன் ரவுண்டு போட்டுக்கு கீழே. ஓகே, ஸோ அண்ட் இது எப்படின்னா, அந்த அல்தாவுன் ஸ்ட்ரீட்லேருந்து பிட்வீன் அல்தாவுன் ஸ்ட்ரீட் அண்ட் அல்நாதா பிரிட்ஜ் அண்ட் துபாய், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிரெக்ட் ரூட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ப்ராஜெக்டுடைய சாராம்சம் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட்டு. ஆனால் கம்ப்ளீஷன் இப்போ கிடையாது, ஃபெப்ரில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸுடைய கம்ப்ளீஷனே வந்து அடுத்த வருஷம் தான். பட் இருந்தாலும் ஓகேப்பா, இன்றைக்கி இன்றைக்கி என்ன 2 ஹவர்ஸ் ஆகுது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டிராஃபிக்கில் மாட்டி, அடுத்த வருஷம் ஃபெப்ரிலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே போயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் இருந்தால் சந்தோஷம். ஆனால் அப்படித்தானே ஸ்கூல்ஸ் ஆரம்பித்ததும் போதும் திங்கக்கிழமை ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. யோ, நேற்றுக்கு சத்தியமாக என்ன டிராஃபிக்ன்றீங்க? நான் சொல்லுவேன்ல எப்பவுமே, இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக டிராஃபிக்காக இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரெகுலராக போகிற இடம் தான், ஆனால் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் அதிகமாக கார் என்னால் பார்க்க முடியுது. என்னது, யாருக்கா தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். UAE
1: update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: மூணு பாட்டு கேட்டு முடிங்க. நான் வந்து நம்ம பையன்கிட்ட பிளாக் காஃபி போட சொல்லியிருக்கேன். அவன் போடுற காஃபி நல்லா இருக்காது, இருந்தாலும் அவன் தான் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காஃபியை பல்லில் போடாமல் குடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் பாட்டு கேளுங்க. திஸ் இஸ் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டே 6 மணிக்கு மேலே ஆப்பிள் ஜூஸ் போட சொல்கிறா டே.
2: பேக் டு பேக்கு.

0: 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

ஓகே, சோ இப்ப பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது கரெக்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி. இன்னும் இந்த படத்தை நீங்க பாக்கல அப்படின்னா யூஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். சூப்பர் படங்க, நிவின் பாலியோட கம்பேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிவின் பாலி வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானது பிரேமம் படத்துலேருந்து. அப்புறம் இப்போ நம்ம இங்கே யுஏ மாதிரி நாட்டில் நம்ம வந்து தமிழ் மலையாளம் எல்லா நேஷ்னாலிட்டியோடையும் பழகிறோம். அதுவும் வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் தமிழ் பேசுவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மலையாளி சேட்டன் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு மோகன்லால் படம் மம்முட்டி படம் இந்த படம் வந்துச்சு அந்த படம் வந்துச்சுன்னு நியூஸாக தான் நம்ம கேட்போம். ஆனால் சென்னையில் வந்து மலையாள படம் நல்லா செல்ஃப் எடுக்க ஆரம்பிச்சது பிரேமம் படத்துலேருந்து தான். இன்ஃபேக்ட் பிரேமம் வந்து கேரளாவோட தமிழ்நாட்டில் ஜாஸ்தி நாள் ஓடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி ஓகே, நிவின் பாலி சாய் பல்லவி ஓகே ரைட், நிவின் பாலி நல்லா ரெஸ்ட் ஆயிட்டார் தமிழ் மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரெண்டு மூணு படம் எல்லாமே ஹிட் ஆகுது அந்த கேப்பில். அப்புறம் அந்த மனுஷன் தமிழ் கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க, ரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் நிவின் பாலி வச்சு ஆக்சுவலாக தமிழில் எடுத்தாங்க. பாட்டிலேருந்து படத்துலேருந்து 10 பைசா பிரயோஜனம் இருக்குது அந்த படம். அவ்வளோ பெரிய டேலண்டடான ஒரு ஆக்டரை கூட்டின்னு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது மட்டும் கிடையாது, இப்போ நிறைய இப்போ வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சில ஹீரோஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்காகவே நம்ம போவோம், அந்த லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ அவங்களுக்காகவே படம் பார்ப்பாங்க. இப்போ எத்தனை பேர் பாலைய படம் பார்க்குறீங்க, தெலுங்கு படம், தெலுங்கு படம் வந்து பாலையா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சில பேர் போய் பார்ப்பாங்க, ஏன்னா வந்து ஹீரோயிசம் பில்டப்லாம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அல்லு அர்ஜுன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அல்லு அர்ஜுன் படம் நா பேர் சூர்யா ஏன் நாடு இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அதில் வந்து நம்ம பிரசாந்த் தான் வந்து அல்லு அர்ஜுனுக்கு அண்ணனாலாம் வருவோம் அப்படி. ஆனால் அந்த படம் வந்து அந்த படமும் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். ஆனால் நான் அல்லு அர்ஜுனுக்காக பார்த்தேன், ஏன்னா எனக்கு அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடைப்பட்ட நேரத்தில் காலத்தில் இப்போ வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சில ஹீரோஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க, மலையாளம்னா மலையாள படம் நடிச்சிருப்பாங்க, தெலுங்குனா தெலுங்கு படம் நடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க படங்கள்லாம் தமிழ்நாட்டில் நல்லா ஓடுறதுனாலேயே அவங்கள நேரடி தமிழ் படத்தில் நடிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சியெல்லாம் நடந்திருக்கும். அப்படி தான் வந்து மகேஷ் பாபுவை ஏஆர் முருகதாஸ் ஸ்பைடர் அப்படிங்கிற படத்தில் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் தமிழுக்கு. மனுஷன் ஒரே படம் தான் வந்துட்டு ஐயோ வர்த்தமாமே டுருன்ட்டு ஓடியே போயிட்டா அப்படி அந்த படம் வந்து. ஏன்னா இப்போது ஒரு சில ஹீரோவை ஒரு சில ஹீரோக்களை வந்து எப்படின்னா அவங்க அவங்க அவங்களுடைய நேரடி லாங்குவேஜில் பண்ணும்போது அங்கே இருக்கிற அவங்களோட ஸ்டைலோ மேனரிசமோ டான்ஸோ லவ்வோ அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு சில நேரம் செட் ஆகும், இன்னும் ஒரு சில ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. இப்போ கேஜிஎஃப் யஷ் எடுத்துக்கிட்டா கேஜிஎஃப் படம் வரதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் நிறைய படம் நடிச்சிருக்காரு, சீரியல்லாம் பண்ணியிருக்காராம், விஜய் சேதுபதி மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேஜிஎஃப் வந்து ஒரு மாதிரி பேன் இண்டியா ஹிட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் யஷ் யாருன்னே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட யஷ் கேஜிஎஃப்ல நடித்து கேஜிஎஃப் 1 & 2 பயங்கரமாக பாராட்டி கேஜிஎஃப் 3 வெயிட் பண்ணிருக்கோம். இந்த கேப்பில் மனுஷன் டாக்ஸிக்னு ஒரு படம் நடித்து ஐயோ டாக்ஸிக் பார்த்தீங்களா யாராச்சும், இன்னும் பார்க்கல இல்லை, நானும் இன்னும் பார்க்கல. ஆனால் படம் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன், படம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு படம் வந்து சற்று டொங்கன் போல் இருக்கிறது அப்படின்னு ரிவ்யூ கேள்விப்பட்டு நான் இன்னும் போகல. பட் நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள், எனக்கு இந்த கியாரா அத்வானி இருக்காங்களே அவங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவங்களுக்காக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்படி ஸோ வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சில ஹீரோஸ் அவங்க அந்த லாங்குவேஜில் அவங்களுடைய ஒரு சில படங்கள் தமிழ்நாட்டில் ஹிட் ஆகிறதுனாலேயே அந்த ஹீரோஸ்க்கு வந்து தமிழ்நாட்டிலையும் மார்க்கெட் ஜாஸ்தி ஆகிடுது, அதனால் அவங்கள நேரடி தமிழ் படத்தில் நடிக்க வைக்கலான்னு ஒரு சில முயற்சியெல்லாம் நடக்கும். இப்போ பாகுபலியில் வந்து பிரபாஸும் ராணாவும் நம்ம எப்படி தெரியும், ராணா அதுக்கு முன்னாடியே வந்து 1-2 தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. ஆரம்பம் படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஏகேவோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒருவர் செத்து போயிடுவார்ல, ஆமாம் அவர் தான் ராணா, சாரி அவர் ராணா தான். ஸோ இந்த மாதிரி தெரியாத சில கனெக்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் இப்போ பிரபாஸையும் வந்து தமிழில் நேரடியாக நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டாங்க போல். ஆனால் பிரபாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாகுபலிக்கு அப்புறம் அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்பு தான். சாஹோ, அதுக்கப்புறம் வேற என்ன ஒரு ஒரு பயங்கர ஒரு கிரீன் மார்ட்லேயே எடுத்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குங்க, அந்த தெரில படம் பெரிய ஞாபகத்தில் இல்லை. அவங்க பூஜா ஹெக்டேலாம் நடிச்சிருப்பாங்க, ஆமாம் அந்த படம். அண்ட் அப்புறம் ரீசெண்டாக அப்புறம் ஆதி புருஷன் வேறு ஒரு படம் வந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்பின் உச்சபட்சம். ராமாயணம் கதையை வந்து ஃபேண்டஸியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ராமாயணம் ட்ரெய்லர் இருக்குல்ல, ஆமாம் அதையும் ஆதி புருஷையும் கம்பேர் பண்ணி யோ என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்லாம் கேள்வி கேட்டு டேக் பண்ணி ட்விட்டரில் ஒரு சண்டையே போச்சு ஒரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ சரி ஓகே, இப்போ நான் பெத்லஹேம் குடும்ப யூனிட்டுக்கு வரேன். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ ஜஸ்டின் இருப்பார், அவருக்கு தம்பி ஜோயல்னு ஒருத்தர் இருப்பார். சரி அந்த ஜோயல் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பார். ஓகே அந்த ஷார்ட் ஃபிலிம்மை அந்த படத்தில் அவர் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம்மை ஒரு ஃபுல் கரெக்டாக எடிட்லாம் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபிலிமாக வந்து
இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அதாவது பிடிஎஸ்னா பிஹைண்ட் த சீன்ஸ், இப்போ ஒரு படம் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மங்காத்தா படத்தில் கடைசியிலலாம் கூட போட்டு காட்டுவாங்க. அந்த சீன் எடுக்க எடுக்க ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ப்ளூப்பராக வரும். ஸோ அதாவது வாழ்க்கையிலே மொதல் வாட்டி 15 செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் பிடிஎஸ்ஸை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணது இவங்க மட்டும்தான் சொல்லிட்டு ஃபன் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவலி பெத்லஹேம் குடும்ப யூனிட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசெண்ட் ஃப்ரெஷ் பிரீத்தர் இன் மலையாளம் சினிமா. ப்ளீஸ் டைம் இருந்தால் போய் பாருங்கள். அண்ட் ரைட் நவ் ராஜா அவர்கள் நமக்காக கார்த்திகை வச்சு சூப்பராக ஒரு பாட்டு போட்டிருக்க, அப்படி நீதானின் பொன் வசந்தம்லேருந்து கேட்டுப்பிடிங்க. நல்ல லவ் சாங்ஸ் இஸ் ப்ராவோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.

0: next in the show will be Golden Song of the Hour.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
0: பட் இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு மேட்ரு இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நம்ம சின்ன வயசில் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் மாரியோ, அதுக்கப்புறம் கான்ட்ரா, அட்வென்ச்சர் ஐலண்ட், அப்புறம் ரோட் ராஷ், இந்த கேம்லாம் நீங்கள் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 2D கேம்ஸ் அதெல்லாம். ஆமாம், இந்த வீடியோ கேம் விளையாடுறதுக்கு ஒரே பெரும்பாடாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக வந்து வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த வீடியோ கேம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நோ அதெல்லாம் வேண்டாம், அவன் வந்து படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருக்கும் எங்கள் வீட்டில், எங்கள் பாட்டி. ஆமாம், கடைசியில் அந்த பாட்டி தான் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து எங்கள் அப்பா வாங்கிட்டுலாம் வர சொன்னாங்க. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் ஓகே, ஆனால் விளையாடவே விட மாட்டாங்க. அது எக்ஸாம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா விளையாடவே விட மாட்டாங்க. இல்லாட்டினா மார்க் 1-2 மார்க் குறைஞ்சிருச்சுன்னா, நீ வீடியோ கேம் வாங்கினதுனால தான் மார்க் குறைஞ்சது தெரியுமா, அது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மோனம் படித்து அப்படியே கலெக்டர் ஆகிற மாதிரி தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ எதிர்ப்பை தாண்டி நம்ம அந்த வீடியோ கேம் விளையாடும் போது தான் வந்து அந்த சைல்டுஹுட்டே வந்து அழகாகுது கரெக்டாக. ஆமாம், அதுவும் இல்லாமல் டிவி மொத்த குடும்பமும் டிவி பார்த்துட்ருக்கோம். அவங்க டிவி டைமை கட் பண்ணிவிட்டு நமக்கு டிவியை விளையாடுறது கொடுப்பாங்க, ஏன்னா டிவியில் தான் விளையாட முடியும். 1 hour 1.5 hours பசங்களாம் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா இன்னும் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த வீடியோ கேம்ஸில் நம்ம அதிகமாக ஸ்கேம் ஆனது எங்கே அப்படின்னா, அந்த 5000 in 1, 10000 in 1 அப்படிங்கிற கேமில் தான். அந்த கேம் கேசட் வாங்கிட்டு வந்தீங்க, 10,000 கேம் இருக்கும் தம்பி, 5,000 கேம் இருக்கும் தம்பின்னு ஏமாற்றி கொடுப்பானுங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 10 கேம் தான் இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ், இப்போ வந்து எந்த அளவுக்கு சூப்பர் மாரியோ, அட்வென்ச்சர் ஐலண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாண்டு உங்களுக்கு ஓ ஆமாப்பா ஞாபகத்தில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி வேறு 2 ஃபைட்டிங் கேம்ஸும் பயங்கர பாப்புலர். ஒன் சைடு தட் இஸ் மார்ட்டல் காம்பேட், இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இப்போ வந்து மார்ட்டல் காம்பேட் ஆல்ரெடி 2 இப்போ வந்து ஹாலிவுட்டில் எப்படின்னா கேம் அடாப்டட் மூவிஸை வந்து எடுப்பாங்க. அதாவது ஒரு கேம் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னா அந்த கேமை வச்சு படம் எடுப்பாங்க. இப்போ சூப்பர் மாரியோவுக்கு ஆல்ரெடி 3 பார்ட்டா 2 பார்ட் படம் வந்துருச்சு, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். 2வது கொஞ்சம் ஓகே, 1st பார்ட் சூப்பராக இருக்கும். ஆங்கிரி பேர்டுக்கும் படம் வந்துருச்சு, 2 பார்ட் வந்துச்சு. 1st பார்ட்டை நீங்கள் வந்து ஆங்கிரி பேர்ட் படத்தை வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து திங்க் யூ நோ ஹவு டு வாட்ச் இட், எங்கே வாட்ச் பண்ணணும்னு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு வருவோம். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான், அடுத்த மாதம் அக்டோபர் 16 ரிலீஸ் ஆக போகுது படம். அதில் வித்யுத் ஜமால் இருக்கார்ல, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நீங்கள் போய் ட்ரெயிலர் பாருங்கள். மொட்டை அடிச்சுட்டு செம்மையாக, இப்போ மனுஷன் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் விளாண்டுருக்கேன். எனக்கு வந்து வாங்கிஃப் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது விளாண்டுங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கேரக்டர்லாம், வாங்கிஃப் ரொம்ப பிடிக்கும். இப்போ வித்யுத் ஜமால் விளாட்றதுனே வருது, அவர் ப்ளே பண்ணுற கேரக்டர் பேர் வந்து தால்சம். ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட், அண்ட் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ, வித்யுத் ஜமால் யாரும் தெரியாது, தால்சிம்லாம் எனக்கு தெரியுமாடா அப்படின்னா, வித்யுத் ஜமால் தான் துப்பாக்கி படத்தில் அவர் வில்லன். ஸோ துப்பாக்கி வில்லன், மதராசி வில்லன். வேறு என்ன, அஞ்சான் படத்தில் வந்து அவர் ஊரே ஒரு ஊரே காப்பாற்றுவர், கடைசியில் அவர் போட்டு தெளிடுவாங்க. பட் யா, திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ். அண்ட் ரைட் நவ் மின்சார கனவுலேருந்து ஒரு ரொமான்டிக் சாங் வந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பாட்டை வீட்டிலலாம் பார்க்கவே முடியாது, பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், பாட்டு கேட்டு போடுங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் பிராவோ.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம்

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: the evening, Karak.
1: மனசை தொட்ட மெட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஃபோன் அடிச்சு கேளுங்க பாப்போம், என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் என்ன ஏன் அவசரப்படுறீங்க?
2: இல்ல இல்ல, வாய்ஸ் எப்படி நீங்க எப்படி
1: வாய்ஸ் எப்படிதானே? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க. நேத்து பேசின கால் பண்ணோம். இப்ப நேத்து ஸ்டோரி ஒன்று பாத்துருந்தேன்.
1: நேத்து ஸ்டோரி பாத்தீங்களா?
2: ஆமா, நீங்க டிசர்வ் ஃபார் தட். உண்மையாலுமே ஆறு லட்சம் ஃபாலோ பண்றீங்க.
1: என்ன வேணும் பாட்டு சதீஷ்? என்ன பாட்டு வேணும்?
2: முத்துல இருந்து ஒருவன் முதலாளி.
1: போடு, எல்லாம் பெரிய பெரிய பாட்டா கேக்குறீங்களா? சரி, ஓகே, வருது வருது. நீங்க கேக்குற பாட்டு தான் வருது. ஓகே, தேங்க்யூ
2: தேங்க்யூ.
1: நான் வந்து அது என்ன மேட்டருங்கிற 5 மணிக்கு மேலே வந்து சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கான்டெக்ட் புரியல அப்படின்னா, பட் எனிவேஸ் தேங்க்யூ சதீஷ். அண்ட் நிறைய மெசேஜ் வர வந்தது நேற்று போட்ட ஸ்டோரியில். ஒருவேளை இனி உங்களுக்கு என்னென்னு புரியலனா நீங்கள் போய் வேணா ஐ கேன் செக் இட் அவுட். ஓ, ரைட்னா அந்த ஸ்டோரி டிஸப்பியர் ஆயிருக்கும், ஏன்னா டைம் ஆயிடுச்சுல 24 hours. பட் எனிவேஸ், பாட்டு வருது, கேட்டு முடிங்க. 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம்.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathil irundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasathottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டின் வருவாய் இயந்திரம் சிவப்பு எச்சரிக்கையை காட்டுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் செலவுகளை குறைப்பதா மேலும் கடன் வாங்குவதா என்ற கடினமான நிலைக்கு அரசு தள்ளப்படலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி புள்ளி விவரங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை என்று அவர் கூறினார். 2025 ஆகஸ்டில் 10,329 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் 2026 ஆகஸ்டில் 10,189 கோடியாக சரிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 1% சரிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: மேகதாது அணை தொடர்பான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சாலுவராயசுவாமி தெரிவித்தார். விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு நீர்வள ஆணையத்திடம் ஆகஸ்ட் 13 தாக்கல் செய்ததாக அமைச்சர் சாலுவராயசுவாமி தெரிவித்தார். மேகதாது அணையால் 67.16 TMC தண்ணீர் கிடைக்கும். இது பெங்களூரு குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்றும் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: வனவிலங்குகளையும் ரயில் பயணிகளையும் பாதுகாக்கும் நோக்கில் காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த இலங்கை தீர்மானமிக்க நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத்குமநாயக்க தலைமையில் கையெழுத்தானது. ரயில்வே திணைக்களம், வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றின் பங்கேற்புடன் பொது தனியார் கூட்டாண்மை அடிப்படையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமீரகத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ், எத்திஹாத் ஏர்வேஸ், ஃபிளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய பிராந்திய விமான நிறுவனங்கள் முக்கியமான சில வழித்தடங்களில் சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வந்தாலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் சில சேவைகள் தாமதப்படுத்தப்பட்டும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமிரேட்ஸ் நிறுவனம் சில வழித்தடங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்திஹாத் ஏர்வேஸ் நிறுவனமும் பாதுகாப்பு நிலைமைக்கேற்ப தனது விமான அட்டவணையை மாற்றியுள்ளது. ஏற்கனவே பயணிகள் விமான நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கு நாடுகள் வெளிப்புற தலையீட்டை நிராகரிக்க வேண்டும் என்றும் பிராந்தியத்தில் வெளிநாட்டு சக்திகள் இரட்டை நிலைப்பாடுகளை கைவிட வேண்டும் என்றும் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். சீன அரசு ஊடகமான சின்சுவாவை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. கெய்ரோவில் எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் இந்த கருத்தினை முன்வைத்ததாக சின்ஹுவா தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பிடித்த அடிவரும் இங்கிலாந்து இளையோர் அணி சற்று முன்னர் வரை 35.1 ஓவர் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் அலைன் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நாட்டின் சில பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியிருந்தது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கசியூரா, ராசின் மற்றும் ஓதாயித் பகுதிகளில் 47°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசகீமா மற்றும் உமல் குவாயினில் 43°C செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, அஜ்மான் மற்றும் புஜேராவில் முறையே 41, 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். You are listening to 89.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: மட்டும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
0: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu matrum
4: there is no place like home, there's no home like that.

0: ஓகே, ஸோ வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து அனிமல் அட்டாக்ஸ் பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் பேசி. இப்போ என் வீட்டில் வந்து ஒரு பூனை இருக்குது, சரியா? ஆமாம், பூனை வந்து என்னோட தம்பி மாதிரி, எனக்கு பையன் மாதிரி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து பூனை நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்கே இருக்கும். அது அப்படி தான். ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு அ நான் கேட் ஆர் நான் டாக் பர்சன்? சரி, இது ஒரு ஓரம், ஓகேவா? இப்போ அனிமல் அட்டாக்னா என்ன அப்படின்னா, நைட் நடுராத்திரி வந்து நம்ம ஊரில் வண்டி ஓட்டிட்டு போகிறப்போ திருநாயெல்லாம் துரத்தும், ஓகேவா? அந்த அப்போ ஒரு சில சம்பவம்லாம் மறக்க முடியாமல் ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்கும். அதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிவப்பு சட்டையை போட்டு மாடு துரத்தின கதை, கோழி கொத்த வந்த கதை, பன்னி கடிக்க வந்த கதை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனிமல் அட்டாக் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து எருமாட்டை பார்த்தா யமதர்மராஜா மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்லுவாங்க, ஓகே? ஆமாம், அதை கண்ணால் பார்த்துருக்கேன் நான் 6வது படிக்கிறப்போ. ஐயோ, ஒரு எருமாடு என்னை துரத்திட்டு வந்துச்சுங்க, நான் ஆற்றுக்குள்ளெல்லாம் உழுந்து எங்கெங்கேயோ போய், அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த எருமாட்டை யாரோ வந்து அங்கேருந்து விரட்டி விட, அது அவங்களுக்கு பயந்து ஓடி வந்ததை நான் என்ன துரத்துனதா நினச்சி கீழே உழுந்து தெரித்து ரத்தக்களறியாகி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துருந்துண்ணா, அதை பற்றி இன்னைக்கு வாய் விட்டு சிரித்து பேசுவோமே அப்படின்னு தோணுச்சு. வணக்கம், யார் இது?
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் தான் ஐயா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: சொல்லுங்கள் பிரதீப்.
1: நானு காலேஜ் படிக்கிறப்போ ஒரு தர ஜிஆர்டில கட்டடிச்சுட்டு இதுக்கு போயிருந்தோம், ஊட்டி போயிருந்தோம், நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நம்ம ரெகுலர் ஸ்பாட் கோயம்புத்தூர்காரனுக்கு வேற எங்க தெரியும். அங்க போயிருந்தப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். அப்போ அங்க கோத்தகிரி தாண்டி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பேக்கரி இருக்கும் பாத்தீங்களா, அப்போ அந்த R15 வந்து பைக் வந்த புதுசு, அதுல நம்ம ஆளுகள் எல்லாம் தான் இது போட்டு ஓட்டுமே, அந்த மஃப்லரு
0: என்ன
1: நடந்தது? எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரு காட்டெருமை. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு காட்டெருமை கத்தறத அப்பதான் பாக்குறேன். அது ஒரு மாதிரி கத்தறது இல்லங்க, ஒரு மாதிரி உருமறது.
0: இல்ல, காட்டெருமைய நீங்க காண்டாக்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சவுண்ட் போட்டிருப்பீங்கப்பா? எனக்கு புரியல. ஆனா பாவி, இந்நேரம் காட்டருமைங்களுக்கெல்லாம் இந்நேரம் அந்த காட்டருமை அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். 4 பசங்க வந்தாங்க, பயங்கரமா சத்தம் போட்டாங்க அப்படின்ட்டு அது பயந்து பேசிட்டு இருக்கும் இந்நேரம்.
1: ஒரு அவன் என் ஃப்ரெண்ட் ஓட்டுனதான், அவனும் அதே சைஸ்லதான் இருப்பான், கொஞ்சம் கருப்பா பெருசா இருப்பான்.
0: யோ,
1: அது பரவாயில்ல, நான் அவனை பாக்குறதுக்குதான் ஓடி வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப நாள் அது இப்ப வரைக்கும் ஓட்டிட்டு இருப்போம்.
0: அதனால காட்டெருமை கத்தி வந்து மாட்டு கிட்ட குத்துவாங்க.
1: பரவாயில்ல, கத்திட்டு அந்த ரன்னிங்லயே வந்து கத்திச்சு ஒரு மாதிரி துரத்துறது கூட ஒரு மாதிரி உருட்டி பிடிச்சி போயிட்டோம்.
0: ஐயா, எருமெல்லாம் துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஓடவும் தோணாது, நிக்கவும் தோணாது. அது ஒரு ஃபீலிங், ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அது.
1: ஆமா, அது ஒரு மாதிரி போறோம், அதுவும் எங்களை துரத்திட்டு வருது. குறைஞ்சது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பெண்டில் எல்லாம் கூட கத்திட்டே ஓடி வருது, ஒரு மாதிரி அந்த சவுண்ட் இன்னும் எனக்கு நினைச்சேன்.
0: ஐயோ, 2 கிலோ. தேங்க்யூ பிரதீப். ஓகே, 2-3 கிலோமீட்டருக்கு துரத்திட்டு வந்துச்சா? என்னத்த அப்படி பண்ணீங்க அந்த எருமைய? சரி, ஓகே. யானை எங்கள் ஊரில் வந்து, என் ஊர் வால்பாறை அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து யானை என்கவுண்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எங்கள் ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து தெனாவட்டா எஸ்டேட்லலாம் வந்து இறங்கி அப்படியே இருட்டில் நடந்து போகிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. யானையே கருகருன்னு இருக்கும், இதில் வந்து அந்த கருகும்னு இருக்கிற அந்த இருட்டில் யானை எப்படி தெரியும்? அப்படிலாம் போய் யானை வாழை மிதித்து யானை துரத்தின கதையெல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் இன்றைக்கி பேசுவோம், உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதாவது நடந்திருக்கும் and call me at 800-8940. We'll speak about it. This is RJ Bravo and you're listening to 89.4 Tamil FM.
2: Yeah. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Nekana 91 podu.
4: Enadhu?

FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸோடலாம் உட்காந்து பார்ப்பாங்கள்ல, நான் அப்பயே பார்த்தேன் படத்தை. ஆனாலும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது இருக்கிற ஃபீலிங் வேறு. நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன். சரி, அப்போ வேறு எங்கே இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் இப்போ சொன்னேன். எனிவேஸ் வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி அனிமல் அட்டாக்ஸ் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரியா, கோழி கொத்த வந்த கதை, எறும்பாடு உங்களை துரத்திட்டு வந்த கதை, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் இன்றைக்காவது ஒரு நாள். அந்த மாதிரி யார் ஆர் என்ன அனிமல் உங்களை துரத்திட்டு வந்துச்சு? வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த சிச்சுவேஷனில்?
1: ராமபுரம் ஒரு ஏரியா, அங்க ஃப்ரெண்ட் வந்து ஹாஸ்டல்ல இருந்தாரு. சரி, ஆபீஸ் முடிச்சுட்டு அவரை மீட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் ஆயிருச்சு, ஒரு 10 o'clock போல. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ரெண்டு வண்டியில போயிருக்கோம். அப்ப சென்னை தான் உங்களுக்கு தெரியுமே, நம்மள்ட்ட வந்துட்டு வண்டி எல்லாம் அந்த டைம்ல பெருசா இல்ல. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வண்டி எடுத்துட்டு போறோம். நான் ஒரு பழைய பிளாட்டினா வச்சிருந்தேன் ப்ரோ.
0: யோ, பிளாட்டினா சம வண்டியா இது? ஹைவேல போனா தூக்கிட்டு போயிரும் காத்து. ஆனா நல்ல மைலேஜ் கொடுக்கும்.
1: மைலேஜ் அதனாலதான் சென்னையில நாங்க அதை சுத்திட்டு இருந்தோம். அதோட அந்த வண்டி வந்துட்டு ஒரு 60 மேல போகாது. நானும் ரீச் பண்ணிட்டேன், மச்சான் எங்கடா இருக்க, இந்த மாதிரி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சாதாரண பொமேரியன் நாய் தான் ப்ரோ. அந்த டாக் வந்துட்டு அது பார்க்க, அது நான் என்ன நினைப்பேன், சரி கொலைக்கிற நாய் வந்து கடிக்காது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
0: கொலைக்கிற நாய் கடிக்கவும் செய்யும், கடிக்கிற நாய் கொலைக்கவும் செய்யும். இது யாரு சொன்னானே எனக்கு தெரியல. இத
1: பழமொழி சொன்ன மட்டும் கையில கடச்சான்னா, அதோட அது என்ன கோபத்துல இருந்துச்சுன்னு தெரியல. என்னைய பாத்துட்டு துரத்திட்டு வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு டாக்ஸ்னா பிரச்சனை இல்ல, நான் மச்சான் என்னை துரத்துதான் நான் கிளம்புறேன்டான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. வண்டி பிளாட்டினோட வேகமா வருது அது. சரி, துரத்திட்டு நான் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு சந்து வந்துட்டு நான் வேற ஒரு சந்துல டைவர்ட் ஆகி வந்துட்டேன். ஆனா திருப்பி நான் ரிட்டர்ன் நான் அந்த ரூட் வழியா தான் வரணும். ஆஹா, மாட்டினா நான் திருப்பி நம்ம ரிட்டர்ன் வர்றது ஒரே ரூட் ஆச்சு, எப்படி வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்ட, நான் நைட் நேரம் போலீஸ் பிடிக்க மாட்டேன், ஹெல்மெட்டை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். சரி, இப்ப ரிட்டர்ன் பாரு, இல்ல ஹெல்மெட்டை மாட்டிட்டு எஸ்கேப் ஆயிரும், அதுக்குதான் அடையாளம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வர்ற கேப்ல ஒரு 10 நாயை கூட்டிட்டு வந்துருச்சு ப்ரோ.
0: நாய்கிட்ட என்ன மாறு வேஷம் உனக்கு? எனக்கு புரியல. நாய், ஐயோ கடவுளே,
1: என்ன ப்ரோ பண்றது, வலி இல்ல. சரி, அவன் என்ன பண்றான், என் ஃப்ரெண்டு நிக்கிறான், இவன் எந்த சந்துக்குள்ள போனா எதுக்குள்ள வருவான்னு தெரியல. அப்புறம் நான் ஹெல்மெட்டை மாட்டிட்டு திருப்பி வரேன், அந்த நாய்ங்க எல்லாம் துரத்திட்டு வருதுங்க. மச்சான் நான் தானே போயிட்டு இருக்கேன் பின்னாடி. ஐயோயோ,
0: உங்களை அந்த நாய் துரத்த, உங்க ஃப்ரெண்ட் அந்த நாய்க்கு பின்னாடி உங்களை மொத்தத்தையும் துரத்த, ஐயோயோ கடவுளே.
1: ஏன் கேக்குறீங்க? கடைசியில வந்துட்டு
0: கடி வாங்கினீங்களா கடைசியில, இல்ல எப்படி?
1: இல்ல இல்ல, வாங்கல வாங்கல. அது பிளாட்டினா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என்னன்னு தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 80-100 வந்துட்டேன். எப்படி அந்த பிளாட்டினா ஓடுச்சுன்னு தெரியல.
0: ஆனா தேங்க்யூ பிரதர். ஆனா இந்த பொமரேனியன் நாய்ங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கொடுப்பு? எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து எல்லா எனக்கு வந்து அனிமல்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து பார்த்ததுமே காண்டாகிற ஒரே ஒரு பிரீட்னா இந்த பொமரேனியன் நாய்க்குட்டி தான். யாராவது வீட்டில் பொமரேனியன் நாய்க்குட்டி வளர்த்தாங்க அப்படின்னா வந்து நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். சும்மா சும்மா வாழ்வான்னு குறைச்சுனே இருக்கும். திரும்ப உங்களுக்கு ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி வீட்டில் காமா உட்காந்து தான் நான் பார்த்ததே இல்லை தெரியும், சரித்திரமே கிடையாது. அப்புறம் வந்து பொமரேனியன் நாய்க்குட்டியை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கின புதுசில் நல்லா குளிப்பாட்டி வெள்ளை வெளியே வச்சுருப்பாங்க. அது வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, பெருசாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டா அந்த நாயே பயங்கர அழுக்காக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாவம் பாவம், என்ன சொல்கிறது, என்ன செய்யறது? யாராவது பொமரேனியன் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரம் கடுப்பாக இருப்பீங்க. அப்படி தான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். அந்த நாய்களுக்கெல்லாம் திமிர் ஜாஸ்தியா.
2: சரியான
0: ஒரு பாட்டு Okay, and this is the evening Kodak. And now, RJ Bravo. Now up to the song in 3, 2, 1.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா. தன்னா தன்னா தன்னா தன்னா நன்னா. ஓகே, நான் தான் டாம் க்ரூஸ். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் இந்த ஷோ பேர் த ஈவினிங் கடக். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ மேடம், யாரே
1: தான்
0: கரெக்டாக? ஓ அக்கா, நீ நேற்றுக்கு பேசுனீங்களே கிரெடிட் கார்டு. சரி ஓகே, என்ன அனிமல் அட்டாக்?
1: சின்ன வயசுல அந்த கடையில ஏதாவது மிக்சரு அது இது வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ரோட்ல போவோமா, அதுல சில பல காக்கா இருக்கு வந்து தலையில கொட்டும், ஒண்ணு சாப்பிட்டு புடுங்கி

0: என்ன நடந்தது சம்பத் சொல்லுங்க.
1: எனக்கு நல்லா தெரியுது ஒரு நல்லா புடிக்கட்டா அது போகுதுன்னு அந்த நாய் முறைச்சது ஓடிவா உள்ளு அப்படின்னு அந்த புள்ள இல்ல கணக்கே எடுக்கல விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. சரி நீ கடந்து நான் ஓடிட்டேன் அந்த புள்ள பின்னுக்கே வந்து கவனிச்சு இவங்க பாருங்க கால
0: மாட்டவே. அதாவது இந்த யாராவது ஒருத்தர் எய்ம் பண்ணுவாங்க சில பேரு அவங்க மாட்டாம கூட இருக்கிறவங்களும் மாட்டிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாய் பாஞ்சிருக்கோம் நீங்க வேலைக்கு இருப்பீங்க பட்டு நாங்க கடிச்சிருக்கோம் இந்த உங்க தாத்தாவை பாவம் அந்த வயசான மனுஷன் அந்த வயசான மனுஷன் மா நாய்கிட்ட மாட்டி விட்டு ஐயோ. சரி ஓகே நல்ல கதை தான் நல்லா இருந்துச்சு. ஓகே அக்கா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் ரைட்டு. ஐயோ கடவுளே என்ன சொல்ல இந்த மாதிரி பல அனிமல் அட்டாக்ஸ் கதைகள் வந்து வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கிறது சகஜம்தான். நாய்க்கடி பேய் கடிக்குது வாங்கியிருந்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு எனக்கு சொல்லுங்கள். 800-8940 ஆறு மணிக்கு மேலே இப்போ வந்து டூட்லேருந்து செம்மையார் பாட்டு வருது சிங்காரி எஸ் ஆன் தி வே. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சார் பாடுங்க சார்.

எயில்ஸ் கான்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தில் புதிதாக 7 செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். நெல்லை, திருச்சி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல்லில் தலா 100 இடங்களும், கோவையில் 60 இடங்களும் கொண்ட கல்லூரியும் அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் தவிக அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். தவிக ஆட்சியின் முதல் 100 நாட்கள் சினிமா படம் பார்ப்பது போல் இருந்தது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். யதார்த்தத்துக்கும் தவிக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் விமர்சித்தார். தமிழை கூட சரியாக வாசிக்க தெரியாதவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி உள்ளனர் என்று அவர் கூறினார். எம்எல்ஏக்கள் அடிப்படை கணித அறிவு கூட இல்லாமல் பேசுவது வருத்தமளிக்கின்றது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். 100 நாட்களாக முதலமைச்சர் விஜய் மௌன விரதம் இருக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கடுமையாக விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் இந்நடவடிக்கை குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் கபில் சிபல் வலியுறுத்தினார். மேலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளையும் வாக்காளர்களின் உரிமையையும் பாதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை வழியாக சர்வதேச சந்தைகளுக்கு கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் கடத்தும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயற்பட்டு வந்த இந்த போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முறியடிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் DEA மற்றும் பாகிஸ்தான் போதைப்பொருள் தடுப்பு படையின் கூட்டு புலனாய்வின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. August 14 to 29 வரை கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு வந்த சந்தேகத்துக்கிடமான கடல் சரக்கு கண்டெய்னர்களை இலங்கை காவல்துறையினர் சோதனையிட்ட போது இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் இன்றைய காலப்பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஆயிரக்கணக்கான புதிய குடியிருப்பு தொகுதிகள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் மட்டும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் சுமார் 56,600 புதிய குடியிருப்பு அலகுகள் கூடுதலாக சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வரும் வலுவான தேவையை தொடர்ந்து கட்டுமான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக புதிய குடியிருப்பு திட்டங்களை சேர்த்து வருகின்றன. தனியார் நிறுவனம் ஒன்றின் 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான ரியல் எஸ்டேட் சந்தை அறிக்கையின்படி நாட்டில் புதிய குடியிருப்பு விநியோகத்தில் துபாய் தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையில் சவுதி அரேபிய கொடியுடன் சென்ற சிதர் கப்பலை ஈரானிய படைகள் இலக்கு வைத்து தாக்கியதற்கு சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் 2 பணியாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களையும் சவுதி அரேபியா வன்மையாக கண்டித்துள்ளது. சகோதர நாடுகளுக்கு முழுமையான ஆதரவையும் ஒற்றுமையையும் சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளதுடன் எந்தவொரு அச்சுறுத்தலில் இருந்தும் தங்களது பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்த நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகு கவுஃப் வெற்றி பெற்றார். ஜெய்னப் சோன்மேசை 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய கோகு கவுஃப் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றுப் போட்டியொன்றில் லாரன்ஸ் ஓசோனாகுவை 6-4, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் மற்றும் ஒரு முதற் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்ற கேல் மான்ஃபில்ஸ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்ட்ரா எய்லா 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் மேரி ஸ்டோனியாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
4: சிங்கர் ஹரிஹரன் மின்

0: கோல்டு கோல்டு கோல்டு கோல்டு ரேட் என்ன, கோல்டு ரேட் என்ன இன்னைக்கு பாப்போம், குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு பாப்போம்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: குறைந்த ஒன்றும் இருக்கிறது. கோல்டு ரேட்டு 526 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் 24 கேரட் தங்கத்துடைய விலை, அண்ட் 487 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் 22 கேரட் தங்கத்துடைய ஒரு கிராம் விலை. ஓகே, 558 அப்படியே குறைஞ்சிருக்கு. அது எவ்வளோ ஒரே வாரத்தில்? சரி ஓகே, வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி வந்து அனிமல் அட்டாக்ஸ் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். ஒன்றும் இல்லை, அனிமல் அட்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நாய் துரத்தின கதை. நிறைய பேருக்கு இங்கே நாய் துரத்திருக்கும் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே. பகலில் பார்த்தா நாய் வந்து எப்படின்னா காலை சுற்றி சுற்றி வரும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற தெருநாய்க்கெலாம் வந்து பிஸ்கெட் போட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் நான். என்ன ஒரு தைரியம்னா, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லேட்டாக வருவோம், அன்றைக்கி நம்ம இந்த நாயெல்லாம் வந்து மோப்பம் பிடிச்சி துரத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம தெருவில் இருக்கிற நாய்க்கு கூட மட்டும்தான் ஃப்ரெண்டாக முடியும். நம்ம வந்து பல தெருவை கடந்து வருவோம், தெரு தெருவாக நாய் துரத்தி. அதுவும் நீங்கள் நாயை துரத்துறத பார்த்தீங்க அப்படின்னா, நாய்க்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும். அந்த டெரிட்டரி என்னன்றதை அதை துரத்தும் போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ராகிறப்ப துரத்த ஆரம்பிக்கும். அந்த டெரிட்டரி எது நாய்க்கு மட்டுமே தெரியும். அதுவாக நின்னால் நம்மளை விட்டால் தான் உண்டு. இல்லாட்டினா சில நேரம்லாம் இல்லை, நைட்டு நேரம் இருட்டில் வந்துட்டு இருக்கும்போது இல்லை, நாய் இருக்கிறதே தெரியாது, டக்குன்னு காலை கடிக்க வரும் பார்த்துருக்கீங்களா? அதுவும் இந்த ஸ்கூட்டியில் பின்னாடி உட்காந்துருக்கிறவன் நிலமையெல்லாம் ரொம்ப பாவம். காலை தூக்க முடியாது அந்த வண்டியிலலாம். நீ வந்து நார்மல் வண்டி, அதாவது நார்மல் பைக் இருக்குல்ல, அதிலலாம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் காலை இப்படி மேலே தூக்கிடலாம். ஸ்கூட்டியில் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்கிறவன் மட்டும்தான் தப்பிப்பார், ஏன்னா அவருக்கு கால் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம். சரி ஓகே, இந்த மாதிரி நாய் துரத்தின கதை, பண்ணி உங்களை கடிக்க வந்த கதை, இதெல்லாம் எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. வணக்கம். ஆ ஹலோ சார்,
2: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங், யார் பேசுறீங்க?
2: இது வந்து வெங்கடேஷ்.
0: வெங்கடேஷ், என்ன பண்ணுச்சு? என்ன நாயா பூனையா என்ன மேட்டர்?
2: எந்த ஒரு வித்தியாசமான கதை ப்ரோ.
0: வித்தியாசமான அனிமலா?
2: ஆமா
0: சொல்லுங்க.
2: ஸ்ரீலங்கா போயிருந்தோம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, நானும் என் வைஃபும். அங்க வந்து 9 arches ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுல ரெண்டு டிராக் ரயில்வே டிராக் இருக்கு, அது மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கும். அங்க வந்து பிவேர் ஆஃப் வாஸ்ட் அட்டாக் போட்டிருக்கு. வாஸ்ட்னா குளவி.
0: குளவியா?
2: ஆமா. டோன்ட் ஆபரேட் ட்ரோன்ஸ் போட்டிருக்கு. இந்த கேமரா வச்சு ட்ரோன் ஆபரேட் பண்ணுவாங்கல்ல.
0: சரி,
2: அது ஆபரேட் பண்ணுவாங்க. சோ அந்த டிராக் மேல நிறைய மக்கள் அப்படியே போய் போட்டோ எல்லாம் எடுத்திருந்தாங்க. வித்இன் சம் டைம் நான் பாதி டிராக் கிராஸ் பண்ணிட்டேன். ஒரு 100 meters இருக்கும் அந்த டிராக், அந்த பிரிட்ஜ் மேல கிராஸ் பண்ணிட்டா வைஃப் போயிடலாமா அப்படின்னு. இல்ல இல்ல, இன்னும் ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போலாம். உட்காந்து இந்த கல்வெட்டுல உட்காந்து ஒரு ரெண்டு போட்டோ எடுத்தேன். ஒரு குளவி வந்து மண்டை அடிச்சுது, தட்டி விட்டேன். தட்டி விட்டா அதெல்லாம் பச்சு காதுல கொட்டிடுச்சு. பெரிய குளவி, அது ஆல்மோஸ்ட் 1 inch each.
0: ஐயோ,
2: ஒன்னு வந்தது பாருங்க, கும்பல் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு கூட்டாங்க, இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓடிட்டாங்க. நான் என்ன பண்ண, புது நைக்கி கிளாசஸ் அதை தூக்கி போட்டு போனோ வந்துச்சு. வெங்கி டிஷர்ட் கழட்டுன்னு, டிஷர்ட் கழட்டினா அவ்வளவு குழவி. ஒரு 40 பொட்டாவது வாங்கிருப்பேன் நான்
0: ஈஸியா.
2: அது வந்து 100 பொட்டு 150 பொட்டு ஸ்டிங்ஸ் வாங்கியும் மக்கள் இறந்து போயிருக்காங்க அங்க. எனக்கு வந்து ஒரு ஈஸியா ஒரு 35-40 ஸ்டிங்ஸ் வந்திருக்கும், மூஞ்சி தலைகளை எல்லாம் ஷோல்டர் எல்லாம்.
0: ஐயோ, அப்படியே நீ
2: திருப்பி ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள மை காட், இட் வாஸ் ஹாரிபிள். அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணா, அந்த டூரிஸ்ட் ஆல் வந்து ஃபோன் பண்ண உடனே அவன் வந்து என்ன பண்ணா, அந்த சைடு கிராஸ் பண்ணி போன உடனே அந்த ஊர் மக்கள் இளநீர் இருந்தாங்க. அவங்க அந்த வெங்காயம் எல்லாம் வச்சு கொஞ்சம் புகையெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் எல்லாம் தேய்ச்சி, அதுல முள்ளு வேற நிறைய, அந்த கொட்டின இடத்துல எல்லாம் அதோட இத ஸ்டிங்க விட்டுட்டு போயிடுது.
0: ஆமா ஆமா,
2: தேனி வந்து ஒரு வாட்டி கடிச்சா செத்து போயிடும். குழவி வந்து கொட்டிட்டே இருக்கும் மிஷின் கன் மாதிரி.
0: குணப்படுத்திட்டு
2: இருக்கு.
0: அந்த பிரிட்ஜ் போறப்போ எதுக்கும் தலையில மாஸ்க் போட்டு போறேன். ஆமாங்க, இது சில ஊருக்கெல்லாம் போயிட்டா ஊர் அழகாக இருக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனை சில்லற பிரச்சனைகளை மாட்டிப்போம். அது மற்றவங்களுக்கு வேணால் சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்தால் தான் ரத்தம்ன்ற மாதிரி தான் இது எப்போவுமே. கொட்டினா வலிக்குமா அப்படின்னா வலிக்கும், மண்டையில் கொட்டினாலும் வலிக்கும், தேனி கொட்டினாலும் வலிக்கும், குழவி கொட்டினாலும் வலிக்கும். வேறு ஏதாவது பெட்டராக யோசிச்சிருக்கலாம், பட் டக்குனி தான் தோணுச்சுன்றதுனால சொல்லிட்டேன். கோமாளியிலிருந்து ஃபஸ்ட்டு பாட்டு, மகான்லேருந்து ரெண்டாவது பாட்டு அப்படி வருது. ஜாலியாக கேளுங்க, இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சிருக்கோம், டீ கீ குடிச்சிட்டு மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. சார்ஜா போகிறவங்களாம் முன்னாடியே கிளம்பலான்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் மாட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. டிராஃபிக் அப்டேட் என்னன்றதை வந்து சொல்கிறேன். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு த ஈவினிங் கடக் அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். தொடரொடங் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: யார் இருக்காங்க லைனில் பேசுவோம் இன்னைக்கு. வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் பிரேவோ, சுரேஷ் ஃப்ரம் அபுதாபி. ஸோ குயிக்காக அந்த அப்டேட் சொல்லிடுறேன், அந்த ஏதோ கடிச்சதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா,
0: அனிமல் அட்டாக்ஸ் சொல்லுங்கள்.
1: எஸ், ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அபுதாபி, அவருக்கு வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குழவி வந்து கடிச்சிச்சு குளிக்க போகிறப்ப.
0: குளிக்க போகும்போது குழவி,
1: ஆமாம், வீட்டுக்குள்ளே அந்த விண்டோ வழியாக குழவி வந்து உள்ளே வந்துருச்சு.
0: இங்கேயா?
1: ஆமாம் ஆமாம், அபுதாபியில். ஆமாம், ஜஸ்ட் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி தான். ஸோ என்னாச்சுன்னா அவர் அதை கேர் பண்ண ஜஸ்ட் தட்டிட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு ஊருக்கு போனோம், ஏர்போர்ட் போகிறதுக்காண்டி டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி பஸ் ஸ்டாப்ல நின்றுருந்தாரு. கான்சியஸ் போய் அப்படியே மேக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு.
0: அப்புறம்
1: லக்கிலி பக்கத்துல இருந்த ஒரு பையன் வந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அவர் உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து அவர் கான்சியஸே கிடையாது. 30 மினிட்ஸ் கழிச்சுட்டு முழிச்சு பாத்துருக்காரு, நெத்தில கீழே அடிபட்டு பயங்கரமான அடி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஏர்போர்ட்
0: போயிட்டாரு. குழவிதான் கூட்டுச்சா இல்ல வேற ஏதாச்சுமா?
1: எஸ் எஸ், ஆமா, குழவிதான், குழவிதான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 குழவி உள்ள வந்திருக்கு. அதை வரட்டி உள்ளான்னு ட்ரை பண்ணப்போ ஒண்ணு வந்து கொட்டிடுச்சு, 2 ஓடிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் வந்து பெரிய லெவல்ல இருந்தது. பிபி எல்லாம் ஃபிளக்சுவேஷன் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் பிபி வந்து ஃபிளக்சுவேஷன்
0: பயந்துருப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு ஷாக் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல, அவரு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அவரு விரட்டி விட்டுட்டு கேஷுவலா குளிச்சுட்டு கண்ணாடியில பாக்குறதே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஃபேஷியல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ ஊருக்கு போனுங்கிற ஒரு அர்ஜென்ட்ல வந்து ஏர்போர்ட் போறப்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாரு.
0: சோ ஊருக்கு போலயா?
1: இல்ல, ஊருக்கு போயிட்டா ஏர்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு லேட்டா தான் போனாரு, பட் சேஃப்லி ரீச்சு ஏர்போர்ட். ஏர்போர்ட் போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடினஸ் வேணும், தலை சுத்தி மயக்கம் போற உழுகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ். ஒரு 4 தடவை வந்து பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாம போய் ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு 6 மந்த் வரைக்கும்
0: கஷ்டப்பட்டு. சோ யூ ஹேவ் டு பீ லைக் பீவேர் ஆஃப் குழவி. இல்ல,
1: ஆமா,
0: ஆனா கடைசியில அந்த ஃப்ரெண்டே நான் தான் அப்படினு சொல்லிடாதீங்க.
1: இல்ல இல்ல
0: இல்லையா, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: சுரேஷ் ஃப்ரம் அபுதாபி.
0: அவரு அந்த ஃப்ரெண்டு?
1: அவரும் அபுதாபில தான் இருக்காரு.
0: ஏங்க அவர் பேர் சொல்லுங்க, அபுதாபின்னு. ஓகே,
1: நான்
0: பெருசா இங்க குழவி எல்லாம் பாக்குறது இல்ல, ஆனா பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போலயே.
1: ஆமா ஆமா, நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, அதுக்காண்டிதான் போன் பண்ணேன். இங்கேயும் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. இங்கே ஹாஸ்பிட்டலையும் அதேதான் சொன்னாங்க. சோ இது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே அந்த பாத்ரூம் பேக் சைடு விண்டோல அந்த கூடு கட்டிருந்தது இல்லையா, அத வந்து ஆளை வச்சு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே உள்ள போனாரு. அதுக்கப்புறம்
0: ஓ மை காட், ஓகே, ஐ திங்க் இல்ல இல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி இப்ப நாய் துரத்துறத ஒரு அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். பூனை கிட்ட கை கொடுக்காம இருந்தா அது கடிக்காது, அதையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த குழவி கூட்டுறது இதெல்லாம் வந்து எப்படி? இல்ல, இதோட கொடூரமான கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர், ஐயோ ஆனா நான் சொல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் அந்த கதையே. அது ஒரு பாம்பு கதை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் எனிவேஸ், அபுதாபின்னு அவர் சொன்னதுனால இந்த வாரம் 5ஆம் தேதி அபுதாபியில் மிருணால் தாக்கூர் வராங்க. எதுக்குன்னா வந்து மிராடா ஜுவல்ஸ் அவங்களோட புது பிரான்ச்சை ஹம்தான் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே அபுதாபியில் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 89.4 தமிழ் எஃப்எம் தொடர்ந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த இனாகரல் விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கங்க. ஆல்சோ யூ கேன் வின் அப் டு 500 dirhams வர்த் வவுச்சர் ஃப்ரம் மிராடா ஜுவல்ஸ். ஏன்னா வந்து நம்ம தமிழ் ஃபோமில் கேள்வியெலாம் கேட்டு உங்களுக்கு வந்து பரிசுலாம் தரும். நேற்று கூட நான் ஒருத்தர் கொடுத்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூ வில் பி ஏபிள் டு வின் த கிஃப்ட். இப்போ ரைட்னோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, பால்டபாவோட பாட்டு. நானும் பால்டபாவும் சேர்ந்து இந்த பாட்டெலாம் வேறு பாடணும் ரேடியோவில் ஒரு நாள். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நான் தான் சொல்லணும். இதெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த பாட்டு, கேளுங்க. ஓகே, ஐ வில் பி பேக். This is RJ Bravo, you're listening to 89.4 Tamil FM and this is the evening kada so niko no said siga ni a puja sa burilala.

0: developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்தியா மற்றும் யுஏஇல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட், 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபுஷ் ஆக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th டு 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தரம்ஸ் தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட், பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபுஷ் ஆக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: பாப்பாம் பப்பப்பாம் பப்பர பப்பாம் பப்பப்பாம் பத்திக்கு சீபம்பராண்டு. வணக்கம் சார். வணக்கம். சரி ஓகே, அவர் வந்து அட்டனானது தெரில போல, அதனால என்ன பண்ணலாம், வேற யார்ட்டே இது போகலாம். வணக்கம், நீங்கள் தான் லாஸ்ட் காலர் ஆஃப் த டே. யார்?
1: வணக்கம் ஜி. வணக்கம் மாலை. வணக்கம்.
0: பின்னாடி இருக்கிற அந்த ரேடியோ வாலிங் குறைங்க பார்ப்போம். பெப்சிமா டைம்ல இருந்து இதே தான் சொல்றோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க. சரி
1: சொல்லுங்க ஜி,
0: என்ன பாட்டு வேணும்?
1: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கேன்.
0: நைஸ். உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு வந்து சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா,
0: அந்த
1: நேரத்தை கேட்கணும்னு தோணுது.
0: ஊர் பாசம் வந்துருச்சு. எந்த ஊர் நீங்க?
1: நான் சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை. இப்ப கடைசியா எப்ப ஊருக்கு போயிட்டு வந்தீங்க?
1: கேளுங்க.
0: என் பேர் வந்து டாம் க்ரூஸ்.
1: டாம் க்ரூஸ் இவ்வளவு பெரிய பேரா சொல்றீங்க?
0: ஈஸியா இருக்கு பாருங்க, டாம் க்ரூஸ். அவ்வளவுதான், ரெண்டே தான், ரெண்டே சிலபல்ல முடியுது பாருங்க. என் பேரு எப்படி?
1: டாம் க்ரூஸ்.
0: எஸ்.
1: ஓகே ஜி, நல்ல விஷயம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: இதுக்கப்புறம் என்ன பேசணும் தெரியலதானே உங்களுக்கு?
1: ஆமா, பதட்டமா இருக்கு.
0: எனக்கு தெரியும், எதுவுமே பேச தெரியலன்னா அப்புறம் என்ன செய்றீங்க? இப்படிதான் ஆரம்பிப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: நான் அங்கிட்டு ஆயில் ஃபீல்ட் சைடு வேலை பண்ணி.
0: கடலுக்கு நடுவில் இருக்கும், அங்க போய் சிறப்பா வேலை செய்யுங்க. ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டே. உங்களுக்கு பாட்டு வருது. ஓகே சந்திரசேகர் உங்களுக்காக ஊரை மிஸ் பண்றீங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து 6 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம். 6 மணிக்கு இல்ல, 7 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம். சரிங்க, பாட்டு வருது.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Request

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஹே, திஸ் இஸ் தி 4th மணி நேரம் அண்ட் லாஸ்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். அண்ட் 7:00 ஆயிடுச்சு. சரியான டிராஃபிக்காக இருக்குது நிறைய இடத்துல. நேற்றுக்கெலாம் வந்து யூஸ்வலாக வந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் பார்ப்பேன், இங்கேருந்து ஜேவிசி போகிறோம், ஜேவிசி ரொம்ப தூரம் அப்படின்னு நினைக்கிறோம், என் வீடு ஜேவிசியில் இருக்குது. ஸோ 25 minutes தான் ஆகுது, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 2 மாதமாக இந்த ஃபீலிங்க்கு பழகிட்டேன். ஆனால் நேற்றுக்கு ரொம்ப அனுபவித்தோம். ஐயோ, இன்ச் பை இன்ச்சா எங்கே தெரியுமா? அல்கேல் ரோடை எடுத்து போயாச்சு. ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டில் அந்த அல்கேல் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த பக்கம் அபுதாபிலாம் கனெக்ட் ஆகிற ஒரு ரோடு ஒன்று வருமா, கரெக்டாக அங்கேருந்து 611 ஜாயின் ஆகிற ரோடு வருமா, அப்படி போனால் டிஸ்கவரியெல்லாம் வருமா. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ரைட்டில் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டோட எக்ஸிட்டை ஒரு எக்ஸிட் ஒன்று வருமா, அது தொட்டிங்கன்னா ஹெஸ்ஸா, இன்னும் ரைட்டில் இன்னொன்று வரும், அது தொட்டிங்கன்னா அப்படியே வந்து பர்ஷா ஹைட்ஸ்குள்ளே போயிடும். அந்த எக்ஸிட்டை சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் எடுத்து அது ஒரு வடை சுடுற மாதிரி ஒரு வளைய ஒரு டேர்னிங்கை போட்டு அப்புறம் இப்படி வந்தால் தான் நேராக போனால் ஜேவிசி, அப்புறம் இன்னும் நேராக போனால் மோட்டர் சிட்டி, ஸ்போர்ட்ஸ் சிட்டிலாம் வரும். இப்போ புரிஞ்சுதா? குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நேற்றுக்கு அவ்வளோ அனுபவிச்சேன்றதுனால தான் அவ்வளோ சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டோட பீனிங்லேயே வந்து லைட்டாக கார்லாம் தட்டுப்பிடிச்சு. என்ன இது, யூஸ்வலாக இங்கே கார்லாம் வந்து மூவிங்கில் இருக்கும், இப்போ நிறைய லைட்டு தெரியுது அப்படின்னு பார்த்தா அட ஆத்தா பயங்கரமாக இருந்தது. அதுவும் அந்த லேன் வேறு 2 லேன் தான் இருக்குமா கரெக்டாக அந்த இடத்துல. அது எப்படின்னா, அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், கீழேருந்து மேலே ஏறி போனால் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் வந்துடும். அதே மாதிரி ரிட்டன் அங்கேருந்து இங்கே வரவங்களும் கரெக்டாக அந்த குட்டி லேனில் ஜாயின் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி நேரம் அந்த எக்ஸிட் மாறுவாங்க தெரியுமா, அவங்களால தான் டிராஃபிக் ஜாஸ்தியாகுது. தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜேவிசிக்குள்ளே நுழையிறதுக்கு 1/2 hour ஆச்சு. அதாவது இங்கேருந்து ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் வரைக்கும் போகிறதுக்கே 1/2 hour, அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு 1/2 hour. ஆக்சுவலாக நடந்தாலே ஒரு காமன் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். வீடு அவ்வளோ கிட்ட. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளோ அனுபவிப்போம், சார்ஜா டு டுபாய், டுபாய் டு சார்ஜா, மட்டும் ஹெவி டிராஃபிக் இல்லை, வீடு கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஆகிற அந்த க்ரௌட்னால நிறைய பேர் வீட்டுக்கு லேட்டாக போகிறதும் இருக்குது. ஆனால் ஒரு வழியாக வண்டியை இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி எப்போ அடிச்சு போட்ட மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிடுது ஒரு மாதிரி. இல்லை, நிறைய பேர் இப்போ இதனால தான் நிறைய நேரம் வந்து நைட்டெல்லாம் யாருமே எந்த பிளான் போட்டாலும் எங்கேயுமே வெளில போக வீட்டிலே இருந்துடுறாங்க போல. அது அப்பப்போ இந்த மாதிரி டிராஃபிக் ஆகும். எனக்கு இப்போ பயமாக இருக்குது. நான் இப்போவே வந்து மேப்பெல்லாம் எடுத்து டிராஃபிக் எங்காவது இருக்கா, பில்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன்.
3: எங்கப்பா? Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
2: பா, டிராஃபிக் சும்மா கலக்கட்டுதே எங்கே. ஸோ நம்ம வந்து 311 ரோட்லேருந்து வருவோம். 311 ரோடு வந்து கிட்டத்தட்ட வந்து வர்சானை தாண்டி டுவர்ட்ஸ் நம்ம ஷார்ஜா போகிற வழியில் மிர்திஃப் அண்ட் கிசைஸ்லாம் தாண்டி, அப்படியே கிசைஸ் போகிற வழியெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஜாஹியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் டிராஃபிக் அண்ட் மொபைலா கமர்ஷியலுக்குள்ளே ஏதோ ரெசிடென்ஷியல் எல்லாம் ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் த வெஹிக்கிள்ஸ். பை த வே E11 வந்து 3 கிராஷ் ஆயிருக்கு. தட் மைட் கிவ் யூ 11 minutes ஆஃப் டீலே. அண்ட் அது பார்த்தா கிட்டத்தட்ட வந்து கருத் பிரிட்ஜிலேருந்து ஆரம்பிச்சு தேரா சிட்டி சென்டர் தேரா முன்னாடி ஒரு கிராஷ், கொஞ்சம் தூரம் தாண்டினா மறுபடியும் இன்னொன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து இத்திஹாட் ரோட்லாம் இருக்குல்ல, இத்திஹாட் ரோட்டில் அல்கியாதா மெட்ரோ இதெல்லாம் தாண்டி அந்த கீழே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருமே, அதை தாண்டி மேலே ஏறும்போது மறுபடியும் ஒரு கிராஷ். அண்ட் கிட்டத்தட்ட அல்லாத பார்க் வரைக்கும் டிராஃபிக் தெரியுது. அண்ட் அதை தாண்டி மஜாஸ் வரைக்கும் டிராஃபிக் போய் அங்கேருந்து அங்கே தான் கொஞ்சம் டவுன் ஆகுது. அண்ட் அப்படியே நம்ம இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கிட்ட வந்தோன்னா கோல்ட்ஸுக்கு முன்னாடி செம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் E11 ரோடு, அல்கேல் ரோட்டில் பெருசாக டிராஃபிக் இருக்க மாதிரி தெரில. பட் அல்கேல் ரோடு என்றைக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. அண்டு E11 டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற வழியில் இருக்கிற ஷேக் சயத் ரோட் பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லை, ஓகே. வீட்டுக்கு போறது நினைச்சா அப்பப்போ நைட் மேரா இருக்கு எனக்கு வர வர.
3: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: நான் என்ன நினைச்சேன்னா, மஸ்கட் ஒமான்ல இருந்தெல்லாம் கேக்குறீங்களா, அங்கேயும் ஏதாவது டிராஃபிக் இருக்குமான்னு பார்த்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால அந்த ஏரியாலாம் ரோட்லாம் ஸ்ட்ரீட் பேர்லாம் பெருசா தெரியாது அப்படிங்கறதுனால பெருசா அதை பத்தி பேச ஆரம்பிக்கல. பட் ஓகே, எனிவேஸ் மொத்த எமிரேட்டில் எங்கேயும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரில. இனி UAE அப்டேட்ஸ்லாம் வரும் உங்களுக்காக. அண்ட் ஸ்டார்டிங்லேயே என்ன, நீ உங்களுக்கு என்ன டிராஃபிக்கு, இந்த பாட்டு கேளுங்க, இப்படி ஒரு பாட்டு வருது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. அதே மாதிரி 2nd பாட்டு
0: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
2: இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வருது. அப்படியே எனர்ஜி ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் நாங்க, சரியா? ஓகே, வி கேன் ஆட் வே புரோட்டீன் த்ரூ தி சாங்ஸ் ஃபார் யூ. எனிவேஸ், கேட்டு முடிங்க, எனர்ஜெட்டிக்காக வீட்டுக்கு போங்க. திஸ் இஸ் பிராவோ. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் தீஸ் டூ சாங்ஸ். யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா?

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டா.
1: Up next will be Rakita Rakita from Jagame Tandram. So, okay. UAE button ஏ நீங்க அமுகவே இல்லை நம்ப.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: So almost school ஆரம்பிச்சதுமே வந்து 1.27 million students வந்து they are all back to school. ஜாலியாக பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பரவாயில்லம்மா அம்மா கிளம்புறம்மா நல்லா லஞ்செல்லாம் வச்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஜாலியாக போயிட்டுருக்குறானுங்க ஸ்கூலுக்கெலாம். எனக்கு என்ன அப்படின்னா இதே மாதிரி ஏன் நம்ம படிக்கும் நமக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதாவது ஸ்கூல் லீவெல்லாம் விடுங்க, ஒரு 2 மாதம் கழித்து அதுக்கப்புறமா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்போ ஃபஸ்ட் டே வந்து ஹாஃப் டேவாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு நல்லாவே போகும், ஸ்மூத்தாக போகும், ஹோம் ஒர்க்லாம் கம்மியாக இருக்கும், டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் மந்த்து வேர்சஸ் 5வது மாதம் ஐயோ, கிளாஸ் டெஸ்ட்டு, ஸ்கூல் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டுமே நடக்கும். அதுவும் இல்லாமல் நான் படித்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் கிளாஸ்ன்னு சொல்லி இன்னொன்று வேறு பண்ணுவாங்க. இதை பற்றி நான் ஐ திங்க் நான் போன வாரம் அதை பற்றி புலம்பிக்கிட்டுருந்தேன் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் ஆனால் இப்போ நிறைய நியூ டைப் ஆஃப் லேர்னிங், அதுக்கப்புறம் பசங்களெலாம் அடிக்கிறது கிடையாது, பசங்களை பார்த்தா டீச்சர்ஸ் தான் வந்து பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் எஜுகேஷன் இஸ் ஃபன் ரைட் நவ், எஜுகேஷன் இஸ் ஆக்சுவலி ஃபன். இப்போ வந்து வெறும் புக்கை கொடுத்து படி, அதுக்கப்புறம் படித்தது அப்படியே வாமிட் பண்ணி எழுது மகப் பண்ணு அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு 100% ரிசல்ட்டுக்காக ஃபாலோ பண்ணுற ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சில நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ காணோம். பசங்களை வந்து ஜென்ரலாகவே படிக்க வைக்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் வச்சு படிக்க வைக்கிறாங்க, இன்டராக்டிவ் மெத்தட்ஸ்லாம் வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடி வாங்குறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே பொறாமையாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வாங்கின அடி அந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்பேர் பண்ணி பார்க்குறத விட சரி என்னடா இவனுங்க கையில் டாப் கொடுத்துட்றாங்க, டக்கு டக்குன்னு எங்கேயும் வெளிலலாம் கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பொறாமை தான். பட் இருந்தாலும் இதே பொறாமை நீங்கள் பேரண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் பசங்க இதெல்லாம் அனுபவிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பேரண்ட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு படிக்கல சொன்னார். அவர் இப்போ குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்போவே வந்து பையனை ஸ்கூலுக்கு சேர்த்து ஸ்கூலுக்கு அவன் போய் அவன் அனுபவித்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்ற ரேஞ்சுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் ப்ரொக்ரெசிவாக இருக்காங்க இல்லையா. டு ஆல் ப்ரொக்ரெசிவ் பேரண்ட்ஸ், உங்களுக்கும் உங்கள் மைண்ட் செட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அப்படி கேட்டு முடிங்க. சனாவுடைய சில ஜெகமே தந்திரம்லேருந்து தனுஷோட வாய்ஸில், தீயோட வாய்ஸில், சந்தோஷ் நடன் வாய்ஸ்லேயே பாட்டு வந்துகிட்டு இருக்கேன்.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு. 90s not

0: கமர்ஷியல் பிரேக்.
1: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
0: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
0: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
0: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
0: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: September 5th, Meralda Jewels, Hamdan Street, Abu Dhabi.
2: This hour of the Evening Correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
3: You are back.
1: Well, yeah. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. It's time. வந்தா கிளம்பி தானே ஆகணும், கிளம்பினா திருப்பி வந்து தானே ஆகணும். ஓகே, நான் ப்ராவோ. அண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து அபுதாபி போயிருக்கீங்களா? அபுதாபியில் தான் இருக்கீங்களா? தட்ஸ் குட். எனக்கு அபுதாபியில் வந்து ஃபேவரட்டான ஒரு சில இடம்லாம் இருக்குது. ஓகே, அந்த எம்பிசி சிட்டின்னு ஒன்று இருக்குமே, அது அதுக்கப்புறம் அபுதாபியில் யாசைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அபுதாபியில் இந்த இடம் இருக்குல்ல, இந்த சதுப்பு நில காடுகள்லாம் வருமே, ஐயோ டக்குன்னு பேர் வர மாட்டேங்குதே. நல்லாயிருக்கும், அந்த இடமே நல்லாயிருக்கும், அது டக்குன்னு பேர் வரல. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோசிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குல்ல, எலக்ட்ரானிக் சிட்டியா எலக்ட்ரோசிட்டியா, ஓகே அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து ஹம்தான் ஸ்ட்ரீட், ஏன்னா வந்து இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் தான் வரப்போகிற 5th மெரால்டா ஜுவல்ஸ் சூப்பராக வந்து உங்களோட அடுத்த பிரான்ச் வந்து இறக்க போகிறாங்க. ஸோ மிருணால் தாக்கூர் இருக்காங்களே, நம்ம சீதா லக்ஷ்மியாக வருவாங்களே, சீதாராமம்ல, அவங்க தான் வராங்க. அண்ட் அவங்க தான் வந்து ஓப்பனிங்க வராங்க. ஸோ அங்கே அபுதாபியில் இருக்கீங்கன்னா போங்க, இல்லைனாலும் வண்டி எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதானே. 5th என்றைக்கு வருது? ஒரு நிமிஷம் இருங்க. 5th வந்து சனிக்கிழமை, லீவு தானே? லீவ் இல்லைனா பரவாயில்ல, லீவை போடுங்கிறேன் நான் போட்டு. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிருஷ்ணன் எல்லாம் கூட வருவாங்க, ஆனால் அது ஒரு பெரிய மேட்டர். அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, 500 dirhams வர்த் மெரால்டா ஜுவல்ஸுடைய வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழ் ஃபிலிமில் இருக்கிற ஷோஸ்லாம் கேட்டிங்கன்னா, எஸ் இட்ஸ் ட்ரூ. நேற்றுக்கு என் ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் நடத்தினேன், சுமையா அப்படின்ற ஒருத்தங்களுக்கு வந்து 500 dirhams மதிப்புள்ள வவுச்சர் கொடுத்தேன். 500 dirhams தான் சும்மாவா? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஜெனரேஷனல் ஹிட்டான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். நான் ப்ராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் சாங் ரிமைன்ஸ் பி ஆஃப் கோவிட், ஏன்னா அந்த டைமில் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லை. ஓகே கைஸ், திஸ் இஸ் ப்ராவோ சைனிங் ஆஃப் ஒன்ஸ் அகேன். பார்த்து வண்டி ஓட்டுங்க. Good night. You're listening to 89.4 Tamil FM.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.
3: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM இன் விரிவான செய்திகள்.
3: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழகத்தின் நகரங்களில் குடிநீர், பாதாள சாக்கடை, திடக்கழிவு மேலாண்மை, பசுமை பரப்பு மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் இன்று அறிவித்தார். இதற்கமைய வடசெந்தை, ஆவடி, பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மீஞ்சூரில் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லீட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவில் இருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். மாநிலம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்றும் தெரிவித்தார். 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும். சிதம்பரம் கோயிலை சுற்றி 36 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் கடற்கரையில் 8 கோடியில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் 105 சாலை சந்திப்புகள் 110 கோடி ரூபாயில் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள், ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பள்ளி மாணவிகள் பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவத்துக்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி நடத்துனரும் ஓட்டுநரும் மாணவிகளை இறக்கிவிட முயன்றுள்ளனர். இறங்க மறுத்த மாணவிகளை பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டது மனிதநேயமற்ற கொடூரச் செயல் என்று கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். பள்ளி செல்லும் குழந்தைகள் மீதே தீண்டாமை நிகழ்த்தும் அளவுக்கு சாதி எனும் மனநோயால் சமூகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சாதி எனும் மனநோயால் சமூகம் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது வெட்கி தலைக்குனிய வேண்டிய அவலம் என்று அவர் தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி வலியுறுத்தினார். சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக எந்த சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வருவாய் இயந்திரம் சிவப்பு எச்சரிக்கையை காட்டுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் செலவுகளை குறைப்பதா, மேலும் கடன் வாங்குவதா என்ற கடினமான நிலைக்கு அரசு தள்ளப்படலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் மாத GST புள்ளி விவரங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை என்று டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் GST 1% சரிந்துள்ளதாக அவர் கூறினார். 2025 ஆகஸ்டில் 10,329 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் GST வசூல் 2026 ஆகஸ்டில் 10,189 கோடியாக சரிந்துள்ளது. மற்ற மாநிலங்களில் GST வசூல் உயர்வடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 1% சரிந்துள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாயில் சுமார் 38% மாநில GST மூலமாக மட்டுமே வருகின்றது என்றும் முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். வளர்ச்சிப் பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டிய அதே நேரத்தில் கடன் சுமையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். 1 மாத புள்ளி விவரத்தை வைத்து ஓராண்டுக்கான போக்கை தீர்மானிக்க முடியாது என்று சிலர் கூறலாம். முக்கிய மாநிலங்கள் வளர்ச்சியை பதிவு செய்யும் போது தமிழ்நாடு மட்டும் 1% சரிவில் இருப்பதை எளிதாக கடக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கடுமையாக விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும், இந்நடவடிக்கை குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் கபில் சிபல் வலியுறுத்தினார். மேலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளையும் வாக்காளர்களின் உரிமையையும் பாதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். காந்தாபுரம் விவகாரத்தில் கேரள முதல்வர் வி டி சதீசன் இன்று கருத்து வெளியிட்டார். கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். காந்தாபுரம் மதகுரு அபூபக்கர் முசலியார் பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பில் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கேரள முதல்வர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மதகுருவின் கருத்தோடு தாம் இணங்கவில்லை என்றும் கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் அவர் கூறினார். பெண்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது என்றும் மதகுரு அபூபக்கர் கூறியிருந்த நிலையில் அவரது கருத்துக்களை முதலமைச்சர் வி டி சதீசன் கண்டித்துள்ளார். அத்துடன் பெண்கள் பொது வாழ்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாறான கருத்துக்கள் கேரளத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இதுபோன்று கூறுவதற்கு இதுபோன்றும் 19ஆம் நூற்றாண்டு அல்ல என்றும் முதலமைச்சர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனையை உச்சநீதிமன்றம் இன்று நிறைவு செய்தது. இந்த மசோதா அரசியலமைப்புக்கு ஏற்புடையதா என்பது குறித்த தனது தீர்மானத்தை நாடாளுமன்ற சபாநாயகரிடம் ரகசியமாக அறிவிக்க உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள சில விதிகளை எதிர்த்து 60க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மசோதா தொடர்பாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த பின்னர் உச்சநீதிமன்றம் தனது விசாரணை மற்றும் பரிசீலனையை நிறைவு செய்தது. அரசியலமைப்பு சட்ட நடைமுறையின்படி நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்ட மசோதா தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு அறிவிக்கப்படும். அதன் பின்னர் சபாநாயகர் அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவிப்பார். பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துபாய் நகராட்சி 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வுகளில் பள்ளி கேன்டீன்கள், கட்டிட வசதிகள், நீச்சல் குளங்கள் மட்டுமின்றி மாணவர்களின் சீருடைகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. பள்ளி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் நேரடி கள ஆய்வுகளுடன் ஸ்மார்ட் கண்காணிப்பு முறைகளையும் இணைத்து செயற்படுத்தி வருகின்றனர். ஆய்வுக்குழுக்கள் பள்ளி கேன்டீன்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வதுடன் அனுமதிகள் முறையாக உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும் உணவு பட்டியல்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஊட்டச்சத்து வழிகாட்டுதல்களுக்கு இணங்குகின்றனவா என்பதையும் உறுதி செய்யவும் டிஎம் செக்ட் என்ற டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தி வருகின்றனர். புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு பாதுகாப்பானதும் ஊட்டச்சத்து சமநிலையுடன் கூடியதுமான உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் உணவு விநியோகத்தர்கள் மற்றும் பள்ளி கேன்டீன் உணவு பட்டியல்களையும் நகராட்சி ஆய்வு செய்து அங்கீகரித்தது. பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய பல்வேறு வான்வழி தாக்குதல்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அந்நாட்டின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. பஹ்ரைனில் பொதுமக்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இது அந்நாட்டின் திட்டமிட்ட விரோத நடவடிக்கையில் ஒரு பகுதி என்றும் பஹ்ரைன் ஆயுதப்படைகள் குற்றம் சாட்டியுள்ளன. தங்களது அனைத்து ஆயுத அமைப்புகளும் ராணுவ பிரிவுகளும் மிக உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாகவும் நாட்டை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொள்ள முழுமையாக தயாராக இருப்பதாகவும் பஹ்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தலைநகரின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ பின்னர் தீயணைப்பு வீரர்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்நாட்டு பொது தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள பல்வேறு இடங்களை குறிப்பாக குடியிருப்பு வளாகம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் இன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு குவைத் கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சவுதி அரேபிய கொடியுடன் சென்ற சிதர் கப்பலை ஈரானிய படைகள் இலக்கு வைத்து தாக்கியதற்கு சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் 2 பணியாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களையும் சவுதி அரேபியா வன்மையாக கண்டித்துள்ளது. சகோதர நாடுகளுக்கு முழுமையான ஆதரவையும் ஒற்றுமையையும் சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளதுடன் எந்தவொரு அச்சுறுத்தலில் இருந்தும் தங்களது பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்த நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கான ஒரு நாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு நாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிக்காக குசல் மெண்டிஸ் அணி தலைவராக செயற்பட உள்ளதுடன் தசுன் சானுக்கு இலங்கையின் ஒருநாள் அணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சசிந்து கொலம்பகி ஒருநாள் அணியிலும் தரிந்துராத் நாயக்க மற்றும் லஹிர் உதார ஆகியோர் T20 அணியிலும் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இலங்கை அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது. முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் செப்டம்பர் 15 சவுத்ஹாம்ப்டனில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
5: Hey, Antony, do you know Leo? How many years have you been? I'm going to talk to you in Tamil. Let's talk to you.
2: Star of the Month.
6: Singer Hariharan.

அழகான மாலை வணக்கம். ஒரு ரெண்டு நாளாக வந்து அன்புடன் நானாக ஆர்ஜி நிவேதா. பிரியா வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 10 days ஷில் பி பேக் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். எப்படி வாழ்க்கையில் வந்து அமைதியை தேடுறது, எது வாழ்க்கையில் முக்கியம், எப்போ ஏன் சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த குவெஸ்டின்ஸ்கெல்லாம் பதில் தேடி தேடி தேடி ஒரு ஓரமாக உட்காந்து அன்னைக்கு நாளை நம்ம வந்து வீணாக்குனது தான் மிச்சம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு திரைப்படத்தை பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறீங்கன்னா இந்த ஓடிடி தளத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம், எந்த படமும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பேக் வந்துட்டு அகேன் நம்ம போயிட்டு இந்த ஷார்ட் வீடியோஸ், அதாவது ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு நம்ம பிரெயினுக்கு தேவையான டோபமைனை கொடுத்துட்டு அமைதியாக போய் படுத்து தூங்கிடுவோம். ஆனால் இதனால் வந்து பிரெயின் ராட் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. படம் பார்க்கலாம், முன்னாடி சின்ன வயசுல சொல்லுவாங்க அதிகமாக படம் பார்க்காத, உன் மூளை வந்து சரியாக இயங்காது, டிவி ரொம்ப நேரம் பார்க்காத, உன்னால் வந்து எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் பார்த்து அதுலேயே மூழ்கி போன நமக்கு கொஞ்சம் லாங் வீடியோஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் எஸ் பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க வென் யூ ஸ்டார்ட் டு என்ஜாய் ஸ்லோ பேஸ்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படி ஒரு படம் தான் வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல்லா. இந்த படம் இனிஷியலி என்னுடைய அந்த நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அங்கே பேஜில் இருக்கும், அது வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும், நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஒருத்தங்க வந்து பேசினாங்க இதை பற்றி, இதே ஷார்ட் வீடியோவில் தான் பேசினாங்க. பேசினப்போ ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய படங்களை பற்றி பேசுகிறாங்க, அதை நம்பி நம்ம போய் பார்க்கும்போது அந்த படங்கள் நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுது. பட் இந்த படம் அப்படி இல்லைங்கிறத உணர்த்துற மாதிரி ஆரம்பத்தில் இந்த படம் என்னை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சது. படத்தை பற்றி பேசலாம், ஸ்டே டியூன்ட். இது அன்புடன் நான் நிவேதா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
1: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க. அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th to 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase-க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்ட்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைம
3: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
8: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection. Adikkum Thannambikkaiyudan Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஹார்ட் பிரேக், பிட்ரேயல், இன்செக்யூரிட்டி, புரிஞ்சிக்காத, புரிஞ்சிக்க விருப்பமில்லாத நண்பர்கள், பெற்றோர்கள், இப்படி பல ட்ராமாஸை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தான் எல்லாருமே இருக்கும். அன்புடன் நான் நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம், யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நாம் கடந்து வந்த பாதையை யோசித்து திரும்பி பார்க்கும்போது இதையெல்லாம் இவ்வளோ எளிதில் கடந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிலரும், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கடந்து வந்தேன்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிலரும், இன்னைக்கும் அதே பழைய ட்ராமாலே தன்னை வச்சுக்கிட்டு அதை வச்சு இன்றைய வாழ்க்கையும் பார்த்து பார்த்து வாழக்கூடிய பலர். இவங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக தேவைப்படக்கூடியது என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல், நிம்மதியான தூக்கம். அதுக்கு நான் சொல்கிற இந்த படம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் எசபெல்லாவுடைய ஆரம்பத்தில் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சேன். பட் சின்ன குழந்தைங்களோட ஸ்டார்டிங் லைஃப்பை காமிச்சு அதுக்கு பிறகு அவங்க அடல்ட்ஹுட்டாக மாறுற கதை. இதில் த மெயின் லீட் ஃபீமேல் லீட் வந்து தனிமையில் வாழக்கூடியவங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஷீ இஸ் இன் ஸோ மச் ஆஃப் லவ் வித் ஹர் சிஸ்டர். அவங்க தங்கச்சி ஒரு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் நாட்கள் தான் அவங்க கூட இருப்பாங்கங்கிறது தெரியும். இருந்தும் அவங்களோட அதீதமான ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. திடீர்னு ஒரு நாள் அவங்க இல்லை அப்படின்றதுக்கு பிறகு லைஃப் அவங்களை எப்படி கொண்டு போகுது? அண்ட் தென் எதுவும் பெருசாக பிடித்தம் இல்லை. ஷி வாண்ட்ஸ் டு பி அ ஷெஃப். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய ஆண்களை சந்திக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க பிட்ரேயில் சந்திக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பொண்ணு தளராமல் இருக்கிறா. அதாவது உடஞ்சி போய் அவ்வளோதான் லைஃப்னு இல்லாமல் ஷி இஸ் டேக்கிங் இட் வெரி லைட். ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய அந்த இனிஷியல் மூமெண்ட்டில் ஒரு அழுகையும் ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் இருந்தாலும் அதுக்கு பிறகு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடியவங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிறாங்க. அந்த வே ஷி ஸ்மைல்ஸ் ஹேண்டில்ஸ் த லைஃப், யூ மஸ்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம். 89.4 தமிழ் எஸ்எம்என். அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th year.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க Dream Plot-அ புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5 மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

வீட்டில் கல்யாண பேச்சு வரும்போது நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. என்ன வேலை பார்க்குறான் பையன், என் இவ்வளோ சம்பளம் வாங்குறான், பெற்றவங்க எந்த மாதிரி, தனி கொடுத்தனம் போயிடுவானா, அதே மாதிரி பொண்ணுங்கிற விஷயத்துலையும் ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணாக இருக்குமா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குமா, இன்னைக்குமா இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா இன்னைக்கும் இதெல்லாம் பார்க்குறாங்க. அன்புடன் தான் தேவேதா, 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். லைஃப்ல பெருசா செட்டில் ஆகாதன்னா கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா லைஃப்ல நல்ல வேலையில நல்லபடியா செட்டில் ஆன பசங்க நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல, அண்ட் தேர் ஆல்சோ ஆஃப் மை ஏஜ், 30 கடந்துருச்சு அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ நான் ஒன்னு சொன்னேன், இப்போ செட்டில் ஆகாத நீ பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளோட வாழ்க்கையை வாழ்றதுல உனக்கு ஒரு சந்தோஷம், இதை பத்தி மட்டும்தான் நீ யோசிச்ச. ஆனா லைஃப்ல செட்டில் ஆன பசங்க மற்றும் அந்த பசங்களுடைய பெற்றோர்கள் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்குமா, இந்த பொண்ணு குடும்பத்துக்குள்ள வரும்போது பையனுக்கு வந்து பொருத்தமான பொண்ணா இருப்பாளா, அதாவது எஜுகேஷன்லயும் சரி, அவங்களுடைய வேலையிலயும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலயும் சொசைட்டி பார்த்து மெச்சுற மாதிரியான ஒரு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து தேடிக்கிட்டே இருக்கிறனாலதானோ என்னமோ இன்னும் அந்த பசங்க கல்யாணத்துக்கு தயாராகலை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். இது மாதிரி தான் ஒன்ஸ் லைஃப்ல இந்த செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒரு நல்ல வேலை, நல்லபடியான ஒரு பொசிஷன் அண்ட் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாக்குள்ளதான் நம்ம போய் உட்காந்துக்கிறோம். இப்போ இந்த க்ரைட்டீரியாஸ் எதுவும் கிடையாது, இதை தாண்டி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல்லா. பேசலாம் அன்புடன் நான் நிவேதா, ஒன்லி ஆன் 89

0: 90.4 தமிழ் எஃப்எம் யுஏஇஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottu mittu.

ஒரு மணி நேரம் போயாச்சு, அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. அன்புடன் நான் நிவேதா, on Leon 89.4 தமிழ் FM, UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இதுதான் வாழ்க்கையில நமக்கு தேவை, அதுதான் வாழ்க்கையில நமக்கு தேவைன்னு நம்ம என்னைக்கு முடிவு பண்றோமோ, அதாவது என் லைஃப்ல நான் சரியான பாதையில போயிட்டு இருக்கேன்னு என்னைக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த லைஃபை சூஸ் பண்றோமோ, அப்போ அது தப்பு அப்படிங்கறத வந்து ஸ்ருதிஹாசன் ஒரு முறை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதாவது வி ஆர் நாட் when you are very sure about what is happening in your life and you are very sure about what is going to happen in your life appadina I'm sorry adu kadaiyathu life will have its own surprises every single time oru thangalala thaanga mudira maadhiri ipo ungalala adhigama adi vaanga mudiyona ungalku adhigapadiyana surprises kudukum ungalala kammiyana adi da vaanga mudiyona kammiyana surprise but surprise ku panjame irukadhu idu okay life settle aayiduchu idukapra kavalaye illa nanikkakudi ovvoru momentlium udu pudusana ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களால தாங்க முடிகிற மாதிரி, அவங்களால ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி. ஸோ வென் சம்மன் இஸ் சேஸ் தட் யூ வெரி ஸ்ட்ராங், அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்ட்ராங். ஏன்னா ஆஸ் மச் ஆஸ் யூ ஸ்ட்ராங், அந்த அளவுக்கு உங்களுக்கான சர்ப்ரைஸ் பெருசாகவும் இருக்கும், வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாகவும் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தில் வரக்கூடிய இந்த மேல் லீட், அண்ட் இவருக்குமே அதே மாதிரி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் எது தனக்கு வேணுங்கிற புரிதலுக்குள்ள வரத்துக்கே கொஞ்சம் நாட்கள் நேரம் எடுக்குது. அங்கே தான் இவர் இந்த ஃபீமேல் லீட் பார்க்குற ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அன்னைக்கு தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ எஸ், நாம் நமக்கு எது வேணும், அதாவது யார் கூட நாம் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும், யாரை நம்மளால கடைசி வரைக்கும் சகிச்சுக்க முடியும், இந்த எண்ணத்தை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. ஆனால் ஏற்கனவே அமைஞ்சவங்களுக்கு அந்த கதையை பற்றி சொல்ல விரும்பலை. ஒருவேளை அமைஞ்ச சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இந்த கதையை பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் மாற்றிக்கணும், எப்படி இன்னும் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகணுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 89.4 தமிழ் SMN, அன்புடன் நான் நிவேதா.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: எங்கேயோ தடுமாறி திணறி நிற்கும்போது ஒரு கை வரும் உங்களை அங்கிருந்து மீண்டு கொண்டு வரத்துக்கு. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. இந்த நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் அனுபவப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாழ்க்கைன்னு நினச்சி சோர்ந்து போய் உட்கார்ற அந்த மொமெண்ட்டில் ஒரு கை வந்து உங்களை தூக்கி நிறுத்தும், உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி எனக்கு எது சரி எது புரியல, எனக்கான ஒரு பொண்ணு என்னை தேடி வரலை. பட் மோஸ்ட்லி நாம் நமக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? சப்போஸ் உங்கள் நீங்கள் ஒரு மவுண்டெயின் பர்சனாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பீச் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? முன்னாடியில் யாரோ சொன்னாங்க, ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு. ஆப்போசிட்ஸ் மே அட்ராக்ட், பட் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப் இருக்குமா? ஆப்போசிட்ஸ் ஒரு அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அண்ட் தென் அது போர் அடிச்சிடும், அல்லது அது வந்து கோவப்படும், அல்லது முடியாது. பட் ஆல்வேஸ் வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் இன் பீப்புள் அண்ட் நான் பார்த்த வரைக்கும், காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, காமன் லைக் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தான் லைஃப் ஈஸியாக கொண்டு போக முடியும். அண்ட் ஒருத்தர் கிவராக இருக்கும்போது ஒருத்தர் ரிசீவராக இருப்பாங்க, அண்ட் அதே ரிசீவர் ஒரு நாள் கிவராக மாறும்போது இவங்க ரிசீவர் ஆயிடுவாங்க. அண்ட் 1% இஸ் 100%, தி அதர் பர்சன் இஸ் 0, அண்ட் அதர் பர்சன் 100%, இவங்க வந்து 0. ஸோ 50-50 எதுவுமே கிடையாது. ஒரு நாள் ஒருத்தங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல, அதாவது உங்களுடைய பார்ட்னர் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோம் டியூட்டி, ஒரு ஆஃபீஸ் டியூட்டி, அன்றைக்கி அவங்களால செய்ய முடியல அப்படிங்கிறது இப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு மாற்றாக என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியுன்ற புரிதலை எடுத்துகிட்டு வர பார்ட்னராக உங்களுக்கு கிடைக்கும் போது தான் லைஃப் இஸ் மச் ஈஸியர். அண்ட் அதை எடுத்துகிட்டு வர பார்ட்னரை அதை பிடிச்சி பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள சண்டைன்னு வரும்போது கூட அதை அவங்க சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. 89.4 தமிழ் எஸ்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: जो कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்ட ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலியும் சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

0: பாராட்டு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை. அன்புடன் நான் நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழிசை. யாராவது சிரிக்கும்போது அவங்கள பார்த்து ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. ஒருத்தங்க வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது எப்பவும் இருக்கிற அட்டையர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டு ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு வராங்கன்னா, யூ லுக் குட் டுடே, யூ லுக் ப்ரிட்டி டுடே, இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், சொல்ற நமக்கும் நம்ம ஒருத்தங்க முகத்தில் ஒரு புன்னகை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மட்டும் இல்லை, வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் திஸ் வித் ஆர் பார்ட்னர்ஸ். எப்பெல்லாம் பார்ட்னர், அதாவது உங்கள் வைஃப் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் பாராட்ட வேணா, அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு. ஆனால் எனக்காவது வித்தியாசமாக அவங்களுக்காக ஒரு ட்ரை பண்ணுவாங்கள்ல, அது சுமாராக இருந்தாலும் இட்ஸ் அ வெரி குட் ட்ரை, இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வரும். அதே மாதிரி எவ்ரிடே வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஹஸ்பண்ட், அவங்க ஒரு நாள் மாதிரி இல்லாமல் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டயர்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, கூல் பண்ணுறதுக்கு நல்ல வார்த்தைகள், அந்த வீட்டை அமைதியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் சில பெண்கள் தான் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் அப்படின்னு வரும்போது அந்த நேரத்தில் வந்து ஓகே இன்னைக்கு முடியல, நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போய் சாப்பிட்லாங்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரக்கூடிய பார்ட்னர்ஸ் நான் அவங்களையும் நான் பார்த்துருக்கேன், கப்பல் அவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ வாட் ஐ ஃபைன்லி ஃபவுண்ட் இஸ் இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ அழகாக புரிஞ்சு கொண்டு போகிறாங்கங்கிறதா, இது உங்கள் டியூட்டி, இது என் டியூட்டி, சம்பாதிக்கிறதா உங்கள் டியூட்டி அப்படின்னு ஒரு மனைவியும், வீட்டில் இருக்கிறதா உங்கள் டியூட்டி அப்படின்னு ஒரு கணவரும் சொல்கிறத தாண்டி, வி போத் டுகெதர் பில்ட் அ ஃபேமிலி, அண்ட் அந்த ஃபேமிலி அழகாக இருக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நாம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பிரச்சனை அப்படின்னாலும் பேசி தீர்த்துக்கணும். எஸ், கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அன்புடன் நான் நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழசேல்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

இப்படி 2 மணி நேரம் போயிடுச்சு. அன்புடன் தான் நிவேதா. 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எல்லாத்துக்குமே அதுக்கான நேரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப்பில் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக நமக்கான ஒரு பர்சன் வரணும் அப்படின்னா அதுக்கான நேரமும் நாம் கொடுக்கணும். என்ன பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த நேரங்களில் அவசரப்பட்டு வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுவாங்க, அதனால் இந்த நேரம் அப்படின்றதா கொடுக்க முடியல. ஓகே, பட் கல்யாணம் பண்ண ஒருத்தரை எப்படி அழகாக காதலிக்கிறது? கம்யூனிகேஷன் தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரியலைஸ் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வந்து மனைவிக்கு பிடிக்காது, இதெல்லாம் கணவருக்கு பிடிக்காது அப்படின்னு. பட் நிறைய இடங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் மட்டுமே புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த லைஃப்லேயே இல்லை அப்படின்னு வரும்போது தான் அங்கே காதல் மலருது. அண்ட் நாம் பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக், யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் சம்மன் டு கம் இன் லைஃப் அப்படின்னு வரும்போது, அதை அந்த பர்சன் தான், அவங்க தான், அந்த நபர் தான்ன்றத நீங்கள் இம்மீடியட்லி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அன்லஸ் ஒரு அன்டில் நீங்கள் அவங்களோட பழகாமல் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இவங்க தான் சரியான பர்சன் அப்படின்னு? நம்ம முடிவு பண்ண பிறகு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையோ அப்படின்னு. அந்த சந்தேகத்தை சால்வ் பண்ணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வருது, ஒரு டவுட் வருது, எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறத பேசணும். பேசும்போது அதை லிசன் பண்ண தயாராக இல்லாத ஒருத்தராக இருக்கும் போதே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், நோ திஸ் இஸ் நாட் த பர்சன் தட் ஐ வாண்டட் இன் மை லைஃப். பட் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்குறாங்க, ஈவன் ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 1 இயர், 2 வருஷம். அதுக்கு பிறகும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது அவங்க அதை கம்ப்ளீட்லி லிசன் பண்ணி அந்த சொல்யூஷன் கொடுத்து, இட்ஸ் ஆல்வேஸ் அஸ் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல தயாராக இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கானவங்க. அண்ட் இஃப் தேட் பர்சன் இஸ் நாட் டெல்லிங் இட், ப்ளீஸ் பி த பர்சன் டு சே இட். அண்ட் அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, அண்ட் தேட்ஸ் லவ். அன்புடன் நான் நிவேதா.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: லவ்ல விழுந்த பிறகு சந்தேகங்கள் வருது இல்ல, அது தப்பு இல்லைதான். இவங்க தானா, இவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா உண்மையிலே, இவங்க நம்மளோட சந்தோஷமா லைஃப் லாங் இருப்பாங்களா, இவங்க கூட நாம ஹாப்பியா இருப்போமான்னு ஒரு சந்தேகம் வருதுங்கிறது தப்பே இல்லை. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதம். ஆனா அந்த சந்தேகம் அன்னைக்கே உடைஞ்சு போகிற மாதிரி உங்க பார்ட்னர் பிஹேவ் பண்றாங்கன்னா அதை விட சந்தோஷமான நிமிஷம் என்ன இருக்கு சொல்லுங்க. சே, நான் தப்பா நினைச்சிட்டேன். நாட் பை கேஸ் லைட்டிங், நாட் பை மேனிபுலேட்டிங், ஜஸ்ட் பை ஷோயிங் லவ். தட்ஸ் வாட் இம்பார்ட்டன் இன் லைஃப். ஐ ஹவ் ஹர்ட் மெனி ஸ்டோரிஸ் ஃப்ரம் யூ. அதுல ஒரு ஸ்டோரி வந்து ஒரு லிஸ்னர் சொன்னது, கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் என்னமோ ஆச்சுன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்கள பிக் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணுறத நான் வந்து சந்தோஷமாக பார்க்குறேன். ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் எங்கள் டைம் அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் வேலை முடித்து காரில் வீட்டுக்கு போகிற டைம். வி டிஸ்கஸ் எவ்ரி திங் அபவுட் ஆர் டே டு டே லைஃப். ஏன்னா அன்றைக்கி காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பிக் அப் எவ்ரி சிங்கிள் டே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். விச் இஸ் லவ். அண்ட் இன்னொரு லிஸ்னர், முதல் முறையாக அவங்க ஒய்ஃபை வந்து பஸ் ஸ்டாப்பில் ஒத்த செடியில் ஒத்த ரோஜா வச்சுக்கிட்டு நான் பார்த்த ஞாபகம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, இதை வந்து ஒருத்தங்க இன்றைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, தயங்காமல் சொல்கிறாங்க. வாட் இஸ் தேர் இன் எக்ஸ்ப்ரெஸிங் லவ் ஈவன் ஆஃப்டர் ஐம் 40-50 அப்படின்னு உங்கள் கணவரும் உங்கள் மனைவியும் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, அண்ட் தட் இஸ் வேர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லவ் இஸ். முன்னாடி குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கலாம், ஆனால் குழந்தைங்க முன்னாடி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்து இருந்தது. பட் ஆக்சுவலி இட் இஸ் ஆப்போசிட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாச்சு பலரும். அண்ட் தேர் ஆர் டாக்ஸிக் பிஹேவியர்ஸ், பட் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் இட். வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி ரியல் லவ். வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல்லா பார்த்த பிறகு யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் சம்திங் வார்ம் அபவுட் யுவர் பார்ட்னர். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் வித் தி ரைட் பர்சன், யூ ஆர் வித் தி ரைட் பார்ட்னர். அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: லைஃப்ல எல்லாமே இருக்கு. நல்ல வேலை, நல்ல கார், ஹவுஸ், ஃபேமிலி பெருசாக கமிட்மெண்ட் எதுவும் வைக்கல, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி பீயிங் சிங்கிள் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, தென் ப்ளீஸ் லிசன் டு தேர் 89.4 தமிழ் எஃப்எம் இன் அன்புடன் தான் விவேதா. நீக்க மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது, இவ் அவர் ஃப்ரெண்ட், ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டும் கமிட் ஆகிறாங்க. யூ ஹாவ் எ சிப்ளிக் அண்ட் அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு, கமிட் ஆகிட்டாங்க, அண்ட் தே ஹவ் சம் ஆஃப் த ஒர்க். யார்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லுவீங்க? கூட் யூ திங்க் வில் பி அவைலபிள் ஃபார் யூ ஆல் தி டைம்? இந்த கேள்வி வரும்போதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு தான் உன்னை காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு. பட் அதுலேயும் ஒரு கேள்வி வருது, அவங்கள கல்யாணம் பண்ணி அது டாக்ஸிக் ஆயிடுச்சுன்னா, அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் யூ திங்க் யூ நீட் சம்மன் தாண்டி உங்கள் லைஃப்பில் யூ வாண்ட் சம்மன், நீட் வாண்ட் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ யூ ரியலி வாண்ட் சம்மன் இன் யுவர் லைஃப், அதை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லைஃப் இன்னும் அழகாக மாற்றணும்னு நினைக்கும் போதே அந்த நினைப்பே அழகாக்குங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு அனுபவங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களோட சேர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணுவோம், லைக் யூ லவ் டு குக் டுகெதர், யூ லவ் டு எக்ஸ்ப்ளோர், அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும், இல்லை வீட்டிலேயே இருக்க பிடிக்கும், நாங்கள் கவுச் பொட்டேட்டோ. ஸோ என்ன மாதிரி ஒரு பர்சன் உங்களை சகிச்சுக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பர்சனை கற்பனை இல்லை, உங்களோட ஒரு பார்ட்னராக உங்களோட வாழ்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நினைக்காத ஒரு நேரத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களை தேடி அவங்க வருவாங்க. அண்ட் தட் வில் ஹேப்பன். மேபி அரேஞ்ச்டு மேரேஜ் வழியாக கூட உங்களை தேடி அவங்க வரலாம், அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் கலீகா அவங்க இருக்கலாம், நீங்கள் இத்தனை நாள் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெனரல் சாப்பிட போகும்போது நீங்கள் அவங்கள சந்திக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் அப்படி ஒருத்தங்க தான் உங்கள் வாழ்க்கையில் வரணும். ஏன் லைஃப் எனக்கேற்ற ஒரு பார்ட்னரோட ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுறது, இதை விடாமல் பண்ணுங்கள். அண்ட் யூ வில் நோ மோர் பி சிங்கிள். இதே மாதிரி அழகழகான காதல் கதைகளும் படம் ரெக்கமெண்டேஷன்ஸோடையும் நான் வந்து திரும்ப உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எனக்கு த மோமெண்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது இவர் தான் எனக்கான ரைட் பர்சன், எஸ் ஐ சாய்ஸ் த ரைட் ஒன், ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் பீயிங் த ரைட் பர்சன், ஐம் வெரி ஹாப்பி வித் மை பார்ட்னர். ஸோ இப்படி நீங்கள் எந்த மோமெண்ட்டில் நினைச்சிங்க அப்படிங்கிறத ஆர்ஜன் நிவேதா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணுங்கள், அதாவது 89.4 தமிழ் எஃப் முடிய இன்ஸ்டாலையும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அன்புடன் நான் நிகழ்ச்சியை மென்ஷன் பண்ணி நம்ம பேசலாம், உங்கள் கதைகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், அந்த கதைகளையும் நம்ம பகிரலாம். ஸோ எஸ், ஐ வில் மீட் யூ கைஸ் டுமாரோ அகேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தின் நகரங்களில் குடிநீர், பாதாள சாக்கடை, திடக்கழிவு மேலாண்மை, பசுமை பரப்பு மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் இன்று அறிவித்தார். இதற்கமைய வடசென்னை, ஆவடி, பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மீஞ்சூரில் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லீட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவில் இருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். மாநிலம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்றும் தெரிவித்தார். 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும். சிதம்பரம் கோயிலை சுற்றி 36 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் கடற்கரையில் 8 கோடியில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் 105 சாலை சந்திப்புகள் 110 கோடி ரூபாயில் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள், ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பள்ளி மாணவிகள் பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவத்துக்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி நடத்துனரும் ஓட்டுநரும் மாணவிகளை இறக்கிவிட முயன்றுள்ளனர். இறங்க மறுத்த மாணவிகளை பேருந்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டது மனிதநேயமற்ற கொடூரச் செயல் என்று கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். பள்ளி செல்லும் குழந்தைகள் மீதே தீண்டாமை நிகழ்த்தும் அளவுக்கு சாதி எனும் மனநோயால் சமூகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சாதி எனும் மனநோயால் சமூகம் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது வெட்கி தலை குனிய வேண்டிய அவலம் என்று அவர் தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி வலியுறுத்தினார். சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக எந்த சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வருவாய் இயந்திரம் சிவப்பு எச்சரிக்கையை காட்டுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் செலவுகளை குறைப்பதா, மேலும் கடன் வாங்குவதா என்ற கடினமான நிலைக்கு அரசு தள்ளப்படலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் மாத GST புள்ளி விவரங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை என்று டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் GST 1% சரிந்துள்ளதாக அவர் கூறினார். 2025 ஆகஸ்டில் 10,329 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் GST வசூல் 2026 ஆகஸ்டில் 10,189 கோடியாக சரிந்துள்ளது. மற்ற மாநிலங்களில் GST வசூல் உயர்வடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 1% சரிந்துள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாயில் சுமார் 38% மாநில GST மூலமாக மட்டுமே வருகின்றது என்றும் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். வளர்ச்சிப் பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டிய அதே நேரத்தில் கடன் சுமையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். 1 மாத புள்ளி விவரத்தை வைத்து ஓராண்டுக்கான போக்கை தீர்மானிக்க முடியாது என்று சிலர் கூறலாம். முக்கிய மாநிலங்கள் வளர்ச்சியை பதிவு செய்யும் போது தமிழ்நாடு மட்டும் 1% சரிவில் இருப்பதை எளிதாக கடக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கடுமையாக விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும், இந்நடவடிக்கை குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் கபில் சிபல் வலியுறுத்தினார். மேலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளையும் வாக்காளர்களின் உரிமையையும் பாதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தாா். காந்தாபுரம் விவகாரத்தில் கேரள முதல்வர் வி டி சதீசன் இன்று கருத்து வெளியிட்டார். கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். காந்தாபுரம் மதகுரு அபூபக்கர் முசலியார் பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பில் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கேரள முதல்வர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மதகுருவின் கருத்தோடு தாம் இணங்கவில்லை என்றும் கேரளம் ஒரு முற்போக்கான மாநிலம் என்றும் அவர் கூறினார். பெண்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது என்றும் மதகுரு அபூபக்கர் கூறியிருந்த நிலையில் அவரது கருத்துக்களை முதலமைச்சர் வி டி சதீசன் கண்டித்துள்ளார். அத்துடன் பெண்கள் பொது வாழ்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாறான கருத்துக்கள் கேரளத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இதுபோன்று கூறுவதற்கு இதுபோன்றும் 19ஆம் நூற்றாண்டு அல்ல என்றும் முதலமைச்சர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனையை உச்சநீதிமன்றம் இன்று நிறைவு செய்தது. இந்த மசோதா அரசியலமைப்புக்கு ஏற்புடையதா என்பது குறித்த தனது தீர்மானத்தை நாடாளுமன்ற சபாநாயகரிடம் ரகசியமாக அறிவிக்க உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள சில விதிகளை எதிர்த்து 60க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மசோதா தொடர்பாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த பின்னர் உச்சநீதிமன்றம் தனது விசாரணை மற்றும் பரிசீலனையை நிறைவு செய்தது. அரசியலமைப்பு சட்ட நடைமுறையின்படி நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்ட மசோதா தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு அறிவிக்கப்படும். அதன் பின்னர் சபாநாயகர் அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவிப்பார். பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துபாய் நகராட்சி 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வுகளில் பள்ளி கேன்டீன்கள், கட்டிட வசதிகள், நீச்சல் குளங்கள் மட்டுமின்றி மாணவர்களின் சீருடைகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. பள்ளி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் நேரடி கள ஆய்வுகளுடன் ஸ்மார்ட் கண்காணிப்பு முறைகளையும் இணைத்து செயற்படுத்தி வருகின்றனர். ஆய்வுக்குழுக்கள் பள்ளி கேன்டீன்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வதுடன் அனுமதிகள் முறையாக உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும் உணவு பட்டியல்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஊட்டச்சத்து வழிகாட்டுதல்களுக்கு இணங்குகின்றனவா என்பதையும் உறுதி செய்யவும் டிஎம் செக் என்ற டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தி வருகின்றனர். புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு பாதுகாப்பானதும் ஊட்டச்சத்து சமநிலையுடன் கூடியதுமான உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் உணவு விநியோகத்தர்கள் மற்றும் பள்ளி கேன்டீன் உணவு பட்டியல்களையும் நகராட்சி ஆய்வு செய்து அங்கீகரித்தது. பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய பல்வேறு வான்வழி தாக்குதல்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அந்நாட்டின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. பஹ்ரைனில் பொதுமக்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இது அந்நாட்டின் திட்டமிட்ட விரோத நடவடிக்கையில் ஒரு பகுதி என்றும் பஹ்ரைன் ஆயுதப்படைகள் குற்றம் சாட்டியுள்ளன. தங்களது அனைத்து ஆயுத அமைப்புகளும் ராணுவ பிரிவுகளும் மிக உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாகவும் நாட்டை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொள்ள முழுமையாக தயாராக இருப்பதாகவும் பஹ்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தலைநகரின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ பின்னர் தீயணைப்பு வீரர்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்நாட்டு பொது தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள பல்வேறு இடங்களை குறிப்பாக குடியிருப்பு வளாகம் ஒன்று இலக்கு வைத்து ஈரான் இன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு குவைத் கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சவுதி அரேபிய கொடியுடன் சென்ற சிதர் கப்பலை ஈரானிய படைகள் இலக்கு வைத்து தாக்கியதற்கு சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் 2 பணியாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களையும் சவுதி அரேபியா வன்மையாக கண்டித்துள்ளது. சகோதர நாடுகளுக்கு முழுமையான ஆதரவையும் ஒற்றுமையையும் சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளதுடன் எந்தவொரு அச்சுறுத்தலில் இருந்தும் தங்களது பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்த நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கான ஒருநாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒருநாள் மற்றும் T20 இலங்கை கிரிக்கெட் அணிக்காக குசல் மெண்டிஸ் அணி தலைவராக செயற்பட உள்ளதுடன் தசுன் சானக்கு இலங்கையின் ஒருநாள் அணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சசிந்து கொலம்பகே ஒருநாள் அணியிலும் தரிந்துராத் நாயக்க மற்றும் லஹிர் உதார ஆகியோர் T20 அணியிலும் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இலங்கை அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது. முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் செப்டம்பர் 15 சவுத்ஹாம்ப்டனில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4 You are listening to 89.4.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு,

0: பதினஞ்சு வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: से कैसे बुलाए तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: செழித்தையும் தமிழி ஒளிய

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அமங்கே அசங்காகம் ஜிஞ்சேஸ் காகம் காத்து மிசகா ஜிம்பேபா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Sve se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

மாதிரி லவ்ல உண்டுதா கேப்பு மாதிரி என்னத்த தா இது பத்து கிச்சது என்ன கத்துக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மொக்க வாங்கி இருக்கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல.

0: And one day our songs would make history.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி. 89.4

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home. There's no

0: to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: You by Plotnale Propshell Dane. For details call 056 415 4242. You are listening to 9.4.

0: இது அசால்ட் பண்ற சிவா.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Atunci ok, se bude etune.
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.